வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 16 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 2 தேதி வியாழக்கிழமை, நேரம் 5:57.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான 1 வார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் 1 நாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: அழகான இதமான பிளசண்ட்டான மார்னிங் டைமில் 6:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். நிகழ்ச்சியின் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 65 அதிகாரம் மக்கட்பேறு. மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. இதன் விளக்கம் மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும். குறளும் விளக்கமும் மீண்டும் ஒருமுறை. மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. இதன் விளக்கம் மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும். கேட்டது குறளும் விளக்கமும்.

0: United States versus Bosnia and Herzegovina match in the round of 16. In men's cricket, the first T20 international between India and England was abandoned due to rain in Chester Lee Street last night. The five-match series now stands level at 0-0. Opting to bat first, India scored 189 for 7 in stipulated 20 overs, with skipper Shreyas Iyer scoring higher 68 runs off 47 balls. And that's the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் காலித்தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது பக்தி பாடல்கள்.

6:20 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தின்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பம்பாய் சகோதரிகள் பாடியது.

0: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளம் இடம்பெறுகிறது.
1: இனி கேட்கலாம் நம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 7:30 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் ஹலோ தோழி. மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று ஜல் ஜீவன் மிஷன் 2.0. இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.

இன்று இரவு 7:32 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் அட்டப்பாடி மேல சுட்டாராவாழ் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். இன்று இரவு 10:30 இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 இரண்டாவது அரையிறுதி கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை இரவு 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கேட்டது நம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள்.

0: பற்றி அறிவிப்பு. நிலையத்தில் நேரம் 6:35.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற இடங்களில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது.
2: அதிகபட்ச வெப்பநிலை 29°C முதல் 31°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 22°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 60%-70% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். சமீபத்தில் விதைக்கப்பட்ட அல்லது நடவு செய்யப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிடாக்ளோபிரிட் 70% மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நிறுத்தி செய்து பின்பு விதைக்க வேண்டும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45-60 நாட்கள் வயதுடைய நிலக்கடலைக்கு ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சமிட்டு மண்ணனைத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழைக்கு மூங்கில் குச்சிகளை கொண்டு முட்டு கொடுக்க வேண்டும். நிலவும் சாதகமான காற்றின் வேகம், ஈரப்பதம் மற்றும் மேகமூட்டம் காரணமாக மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்பிருக்கிறது. நோயின் அறிகுறி தென்பட்டால் மேங்கோசெப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25% 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளலாம். அதிகப்படியான மழை நீரை சேமிக்க மரத்தினை சுற்றியும் உள்வட்ட பாத்திகளை அமைக்க வேண்டும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து கொடுக்க வேண்டும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடி வீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பால் கறந்த பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் வேளாண்மை இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மாதம் முடிய 149 மில்லிமீட்டர் மழை பெறப்பட வேண்டும். இதுவரையில் 59 மில்லிமீட்டர் மழை பெறப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு 1942 ஹெக்டரில் மக்காச்சோள சாகுபடி சுல்தான்பேட்டை, பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, அன்னூர், காரமடை, மதுக்கரை, தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. மக்காச்சோளம் அதிக அளவு சக்தியினை கொண்டது. மாவுச்சத்து, நார்ச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியினை வழங்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவு கொண்டது. இதயத்தை பாதுகாக்கக்கூடியது. குளூட்டோன் இல்லாதது. வைட்டமின்கள் உள்ளது. செரிமானத்தை துரிதப்படுத்த வல்லது. எடை குறைப்பதற்கு உகந்ததாகும். மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த மக்காச்சோளம் சாகுபடி செய்ய 15 லட்சம் ரூபாய் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் 9.2 லட்சம் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப செயல் விளக்க திடல்கள் அமைக்க 137 ஹெக்டர் இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் வீரிய ஊட்டரக விதைகள் 15 கிலோ, நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோ, இயற்கை உரம் 12.5 கிலோ, திரவ உயிர் உரங்கள் 1 லிட்டர், இயற்கை உரம் 12.5 கிலோ, அமெரிக்க படைப்புழுக்களை தடுக்க மெட்டாரைசிம் அனிசோபிலியே 4 கிலோ, 2.5 ஏக்கருக்கு 11,500 ரூபாய் மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த சத்து மேலாண்மையில் சிறுதானிய நுண்ணூட்டச்சத்து 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோ, அதிகபட்சமாக 675 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. மேலும் தழைச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் பயிர்களுக்கு வழங்கக்கூடிய

0: திரவ உயிர் உரங்கள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு இனத்தில் கற்கள் கட்டுப்படுத்த மற்றும் மெட்டாரைசியம் அனிசோபிலியே 4 கிலோ 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. வீரிய ஒட்டுரக மக்காச்சோள விதைகள் கிலோவிற்கு 100 ரூபாய் மானியத்தில் வழங்கப்படுகிறது. இந்த தகவலை கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவிக்கின்றார்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஒரு நிகழ்ச்சியில்
0: அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடி மேல சுட்டாரா வாழ் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.
2: கேட்டு பயன்பெறுங்கள்.
6: நேயர்களே, மீண்டும் உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 7:30 ஹலோ டாக்டர் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று ஜல்ஜீவன் மிஷன் 2.0. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோபி வட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.

0: தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது

0: பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என் ஆர் இளங்கோ, தாவேக அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என் ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தையொட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயில் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோனோட பிகினிங்ல அழகான மூணு பாடலை கேட்டு ரசிச்சம். 16 வயது நிலை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன். அதனை தொடர்ந்து வானமே எல்லை படத்திலிருந்து கீரவாணியினுடைய இசையில சித்ரா பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. அதனை அடுத்து ராஜபார்வை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியினுடைய பொது அறிவு வினா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆவலாக ஆர்வமாக காத்துட்ருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது, அதை உருவாக்கிய அமைப்பின் பெயர் என்ன? உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது, அதை உருவாக்கிய அமைப்பின் பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜை ஃபஸ்ட்டு லைக் கொடுத்துட்டு நாங்கள் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சரியான பதிலை நீங்கள் அனுப்பலாம். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 7:30 ஹலோ டாக்டர் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோபி வட்டம் கொங்கற்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் அட்டப்பாடி மேல சுட்டாரா வாழ் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 10:30 இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 இரண்டாவது அரையிறுதி கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை இரவு 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வியறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச

0: குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வியறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேசம் அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் அறிவு தன்னம்பிக்கை வாய்ப்புகளுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தும் பட்டத்துடன் வெளியேறுவதாக அவர் கூறினார். மாணவர்களின் கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலைக்கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லியில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலை குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக்கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டை பாதைகளில் 57 நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் 28 நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் முகமது பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களை தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து 25 ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டு திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின் போது 9 கடத்தல் தங்கமும் 8.5 கோடி வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்ட

0: விரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அது குறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டா நகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ், அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி, ஒரே வாரத்தில் 2வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் தீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டனோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அதிகபட்சமா 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனை அடுத்து திருப்பூர்ல 33 டிகிரி செல்சியஸ் செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாகும். அதற்கு அடுத்தபடியாக ஈரோட்டில் அதிகபட்சம்

4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனைத் தொடர்ந்து சேலத்தில் அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். அதற்கு தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊட்டி இங்கே வந்து 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்தபட்சமாகவும் பதிவாகக்கூடும். அப்புறம் நம்ம நியர்பை ஸ்டேட் அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு இங்கே அதிகபட்சம் 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

0: நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் உன்னை நான் சந்தித்தேன் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், மருத்துவத்தோட

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பத்தி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமா கேட்டு பயன்பெற்றுட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா.
1: ஓகே டாக்டர், இப்போ கிட்ஸுக்கு நம்ம அதிகமாக பார்க்கறது வந்து தூங்கும்போது நல்ல நர நர நரன் பல்ல கடிச்சிட்டே தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. இது ஆக்சுவலி என்னென்னா ஸ்ட்ரெஸ் இருந்தால் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குதான், பட் இது இதுக்கு இது ஒரு இது மட்டும்தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அதையும் சொல்லுங்களேன்.
2: இல்லை, இப்போது கிட்ஸ் வந்து கடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஆங்ஸைட்டி ஃபீலிங். அதுக்கு வந்து ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பிறந்த குழந்தையே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி தேடும். இப்போ ஒரு பையன் குட்டி பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பேசுகிறான்னா அவன் ஏதாவது அப்படிந்து கடிச்சிட்ருப்பான் பிகாஸ் ஏன்னா இஸ் நாட் கம்ஃபர்டபுள். அது ஒரு ஹேபிட்டாக டெவலப் ஆகும், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல், அதுக்காக தான் கடிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து பிகினிங்லேயே பார்த்து பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஓகே, இல்லாட்டி அது ஒரு ஹேபிட்டாக டெவலப் ஆயிடும். ஹேபிட்டாக டெவலப் ஆயிடுச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற பண் பண்ணுறேன்னா அதை பண்ணாதேன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ அதே அவன் தூங்கிட்டு இருக்கிற இன்வாலண்டரியாக பண்ணுறான் பார்த்தீங்களா, அதை பிரேக் பண்ணுறது கஷ்டம். இப்போ ஒரு சில குழந்தைங்க இந்த தம் சக்கிங்னு ஒரு ஹேபிட் இருக்கு இல்லையா, அது ஏன் டெவலப் ஆகுதுன்னா அதே இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தான். அது ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக மாட்டேங்குது, அதனால் அதை பண்ணிக்கிட்டால் த கிட் இஸ் கம்ஃபர்டபுள். அப்படி ஆரம்பித்தது தான் தம் சக்கிங்க. அதுவே பகலில் பண்ணால் நம்ம எடுத்து விடுவோம். இப்போ தூங்குறப்ப தான் நிறையா குழந்தைங்க அது பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், எடுத்து விட்டிங்களா மடி வச்சுக்குவாங்க. நீங்கள் இன்னும் ராத்திரி பூரா எடுத்துகிட்டே விட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணோம்னா ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு ஒரு சில அப்ளையன்ஸ் இருக்குது. அது போட்டிங்கன்னா தம் சக்கிங் ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணால், மவுத் ப்ரூபிங் ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணால். இப்போ பல்லில் கடிக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், ஆனால் பல் தேயாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட் ட்ரேஸ் இருக்குது, அது பண்ணி அந்த வந்துட்டு பல்லு தேயாமல் பார்த்துக்கிறத பண்ணலாம். அந்த இமோஷனலி தே ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள் ஆகிறப்போ அது குறையும், அதுவே தானாக குறையும். அதுக்கு வந்துட்டு ப்ராப்பர் ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி கடிக்கிறாங்கன்னா தட் இஸ் நாட் நார்மல், ஏதோ ஒரு தடவை இஸ் ஓகே. ரெகுலராக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கணும், டென்டிஸ்ட்டு போய் பார்த்துட்டு டென்டல்லையே உங்களுக்கு வந்துட்டு சைக்கியாட்ரிஸ்ட் இருப்பாங்க, அதுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.
1: அது வந்து நிறையா ப்ராப்ளம் அதுக்கப்புறம் லீட் பண்ணி போகும். பல்லு கடிக்கிறதுனாலே நம்மளோட தாடையோட ஜாயிண்டில் ப்ராப்ளம் வர்றது, பல்லு வளர்கிற அமைப்பு மாறுறது, தாடை வளர்கிற அமைப்பு, ஏன்னா அவங்கள வளர்கிற ஏஜில் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் முன்னாடி பார்க்குறது தான் நல்லது. எல்லா அமைப்புமே பிரச்சனை வரும் வளர்கிறப்போ, இதெல்லாம் இருக்குது.
0: ஓகே டாக்டர், இப்போ தூங்கும்போது வந்து மவுத் ஓப்பன் பண்ணி ப்ரீத் பண்ணி தூங்குவாங்க, ஸோ இப்படி பண்ணும்போது இந்த பல்லோட அமைப்புகள்லாம் மாறுமா?
1: கண்டிப்பாக மாற்றம் வரும். அது மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணி அந்த ஒரு பைட் பொசிஷனில் இருக்கிறதா ப்ராப்பருங்க. அது வாயை திறந்து வச்சுட்டு தூங்குறாங்கனாலே அது அப்படியே ஒரு ஹேபிட்டாக டெவலப் ஆகி ட்ரை ஆகுறது, மவுத் ட்ரைனஸ் ஃபீல் ஆகுறது, அதனால கேரிஸ் வர்றது, பல் மாறி மாறி முளைக்கிறது, எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக வரும். அதுக்கும் அப்ளையன்ஸ்

0: இருக்குது. நம்ம போட்டு அதை ஃபஸ்ட்டே கண்ட்ரோல் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். தாடையோட மொத்த அமைப்பே மாறிடும், அவங்களோட ஃபேஸே நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். நம்ம சின்னதாக பல்லு முன்ன பின்ன இருக்குது, மாறி மாறி இருக்குது அப்படின்னா கிளிப்பு போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மவுத் ப்ரீத்திங் பண்ணுறாங்க, வாயில் மூச்சு விடுறாங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூக்கு தான் கொண்டு போகும். அதுக்கு பெரிய லெவலில் நம்ம ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும். பல்ல வெறும் கிளிப்பு போட்டு ரெடி பண்ண முடியாது, அதுக்கு ஒரு அப்ளைன்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்றோடு நிற்காது அந்த பிரச்சனை. அப்புறம் வாய் வறல்றது, இது சொத்த அதனால் வர்றது, இதெல்லாம் நிறைய வாய் ஸ்மெல்லு வர்றது, இதெல்லாம் நிறைய அப்படியே தொடர்ந்து வரும். நம்ம குழந்தைங்க அதை ரெகுலராக பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கணும் முதல்லையே.
1: ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நார்மலாக பகலில் இருக்கிற மாதிரி நைட்டில் இருக்காது. நைட்டில் ஜென்ரலாகவே சலைவேஷன் செக்ரீஷன் குறைவாக தான் இருக்கும். அதுலேயும் நீங்கள் வாயில் ப்ரீத் பண்ணுறீங்கன்னா ட்ரை ஆகும். ஓகேங்களா? ட்ரை ஆகிறப்ப என்ன ஆகுன்னா, இப்போ வாயில் சலைவேஷன் கம்மின்னாவே உங்களுக்கு சொத்த வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அது வாயில் நீங்கள் மூச்சுறப்ப என்ன ஆகும், தொண்டை வரைக்குமே ட்ரை ஆகிக்கும் நல்லா. ஸோ சொத்த வரலாம், இல்லைன்னா கம்ஸில் வந்துட்டு அங்கங்கே ஏதாவது புண்ணு வரலாம், இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் அது வந்து நேசல் ப்ரீத்திங் தான் ப்ராப்பர். அது என்னன்னு போய் இனிஷியலாக கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எராடிகேட்டே பண்ணிடலாம், நார்மலுக்கே கொண்டு வந்துடலாம்.
2: டாக்டர், இப்போ இந்த அடிநாய்டு அப்படிங்கிற பிரச்சனை வந்து நிறைய குழந்தைகளுக்கு இருக்குது. ஒரு சிலர் வந்து இப்போ இஎன்டி கிட்ட போய் சர்ஜரி வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஒரு சிலர் வந்து இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து டென்டிஸ்ட்கிட்டேயே நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் எது சரி, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன்.
0: அதை வந்து சர்ஜிக்கல் ரிமூவல் இஸ் பெட்டர். அதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க பொதுவாக, பட் இஎன்டி பார்க்குறது நல்லது. அதுக்கும் பல்லுக்கும் ரிலேஷன் கரெக்டாக இருக்குமான்றது இல்லைங்க. மவுத் ப்ரீத்திங் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம, அடினாய்டு ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது. மேபி இன் அ வே மேபி ரிலேட் ஆகிருக்கலாம், ஏன்னா அடினாய்டு வந்து பெயின் கொடுக்கும் அவங்களுக்கு. அவங்க வாயும் திறந்துட்டே இருக்காங்க இல்லையா, எல்லாமே இன்டைரக்டாக ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆகிருக்கு.
2: டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு அந்த 14 வயசுக்கு அப்புறமா அந்த பல்ல வந்து கொஞ்சம் கேப்பாக இருக்கிறதாகட்டும், இல்லை முன்ன பின்ன இருக்கிறத சரி பண்ணுறதுக்காக வந்து முன்னெல்லாம் வந்து அந்த பிரேசஸ் போட்டுட்ருந்தோம், அந்த மெட்டல் பிரேசஸ் மாதிரி போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து அலைனஸ் வந்துருச்சு. பட் கிட் அப்படின் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மெட்டல் பிரேசஸ் போடுறது கரெக்டுங்களா? நார்மலாக இப்போ இந்த இன்விசிபிள் அலைனஸ் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணுறது கரெக்டாக? பிகாஸ் அவங்க லைஃப் லாங் அதை கேரி பண்ணணும் அப்படிங்கும்போது எதில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும், எது பெட்டராக இருக்கும், இதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலைனருங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து அட்வான்ஸ்மெண்ட் தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மெட்டல் கிளிப்ஸு இல்லைனா அதுலேயே செராமிக் ப்ராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம், பல்லு கலர்லேயே அந்த கிளிப் இருக்கும், அதை ஒட்டி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அலைனர் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, அதில் வந்து மோலார் பேண்டுன்னு ஒன்று மாட்டுவோம், எல்லா பல்லையும் ஒட்டி வச்சுருவோம், எதுவும் சாப்பிட முடியாது, பத்திரமா பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அலைனரில் என்னோட அட்வான்டேஜ்னால் நீங்கள் கலட்டி வச்சுக்கிட்டு என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், அங்கே எது குத்திட்டு இருக்கிறதோ அது அது மாதிரி எது எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பேஷண்ட் கம்ஃபர்ட் ரொம்ப அதிகம்,
0: ஒரு பெரிய ஈஸ்தட்டிக், அதுதான் இப்போ வந்து எல்லாருமே.
1: இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளிப்பு போடுறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அது வந்து ஒரு சின்ன பொண்ணுனே வேண்டாம், ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் போகிற பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெட்டல் கிளிப்புக்கும் அது அலைனர்னா அதை நீங்கள் போட்டிருந்தீங்களாலுமே போட்டிருக்கீங்கன்னு தெரியாது, வந்து டிரான்ஸ்பேரண்ட் ட்ரே கண்ணாடி மாதிரி இருக்க போகுது. இல்லை அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட கழட்டி கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஆனால் இதில் ஒன்ஸ் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ட்ரீட்மெண்ட் முடியாமல் கழட்டவே முடியாது. இந்த மாதிரி இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ஒன்லி மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா லிட்டில் எக்ஸ்பென்சிவ். ஆனால் இன்றைக்கி நிறையா பிராண்ட்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறனால இன் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அதுவுமே விலை குறைஞ்சிரும். ஸோ அதனால் மெட்டல் ப்ராக்கெட்ஸ் வந்து குறைச்சிட்டு அலைனர்ஸ் நிறையா போக விரும்புவாங்க. தட் இஸ் வை எல்லோரும் அலைனர்ஸ் அலைனர்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதில் பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அதிகம்தான். அதுவுமே வந்து கேஸ் ஸ்டடி பண்ணணும், சும்மா எடுத்தோடனே எல்லாத்துக்கும் அலைனர் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அது ப்ராப்பராக கேஸ் ஸ்டடி பண்ணணும், இவாலுவேட் பண்ணணும், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வச்சு அது நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நடுவுலையே ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் வாட் எவர் யூ டூ இட் ஷுட் பி இன் அ ப்ராப்பர் வே.
2: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகவும் மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.
3: நான் நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 7:40 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இப்போ நம்ம ஷோனோட பிகினிங்கில் கேட்கப்பட்ட ஒரு பொது அறிவு வினா, அதாவது உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது, அதை உருவாக்கிய

0: அமைப்பினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சிறுமுகை சோமு கலைவாணி, அந்தோணிராஜ் சென்னை, கோணமலை ஆனந்தன், அதனை தொடர்ந்து நஞ்சுண்டாபுரம் குகன், அவினாசி பிரபு தேவி மற்றும் ஸ்ரீ சாய் பாண்டிச்சேரி, சங்கர ஸ்ரீனிவாசன், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், வீரதுரை அரியலூர் பகுதியிலிருந்து நங்கவள்ளி ராஜாராம், சூலூர் கணேசமூர்த்தி, மல்லேகவுண்டம்பாளையம் விமலா வேணுகோபால் மற்றும் பூபனா, கணக்கம்பாளையம் கிருத்திகா பிரணவ், பாலசுப்ரமணியம் கல்பனா மற்றும் மகேஸ்வரன், சுமதி கனகராஜ், தமிழ்நகர் செம்மிப்பாளையம், பூளவாடி உதயபகுமார் மற்றும் பானுமதி, பீடம்பள்ளி வாசுதேவன், ஹோப் காலேஜ் பிரணயா குகன் மற்றும் அவருடைய நண்பர்கள், உமா கணேஷ் சிறுமுகை பகுதியிலிருந்து, கோயம்புத்தூர் காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், சண்முக சுந்தரம் விநாயகபுரம் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து, கே என் பாளையம் பேச்சுமுத்து, என் பார்வதி கணபதி கோயம்புத்தூர், இவங்கெல்லாம் சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள். அந்த சரியான பதில் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம நிகழ்ச்சியில். அடுத்து
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவையாக உள்ளன. மனிதன், விலங்குகள், தாவரங்கள், நிலம், நீர், காற்று ஆகியவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்கும் அமைப்பே சுற்றுச்சூழல். மனிதனின் வாழ்வாதாரம், ஆரோக்கியம், முன்னேற்றம் அனைத்தும் சுற்றுச்சூழலையே சார்ந்திருக்கின்றது. மனிதன் தனது வாழ்வாதார தேவைக்காக ஆரம்பத்தில் இயற்கையை சார்ந்தே இருந்தான். காடுகள், ஆறுகள், நிலம், மழை, சூரியன் போன்ற இயற்கை வளங்கள் அவனது அன்றாட வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்தன. ஆனால் அறிவியல், தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக மனிதன் இயற்கையின் இயல்பான ஓட்டத்தை சற்று மாற்றத் தொடங்கினான். சுற்றுச்சூழலின் முக்கிய அங்கங்கள் காற்று, நீர், நிலம், காடுகள், விலங்குகள், தூய்மையான காற்று உடல் நலத்திற்கு அத்தியாவசியம். தண்ணீர் வாழ்க்கையின் அடிப்படை. வளமான நிலம் விவசாயத்திற்கு அவசியம். காடுகள் இருந்தால் மழை சீராகும். விலங்குகள் இருந்தால் இயற்கை சமநிலை காக்கப்படும். எனவே இவை அனைத்தும் மனித வாழ்க்கையோடு நேரடியாக பிணைந்துள்ளன. சுற்றுச்சூழலின் பாதுகாப்பே மனித வாழ்க்கையின் பாதுகாப்பாகும். தூய்மையான காற்று, சுத்தமான தண்ணீர், வளமான நிலம், பசுமையான காடுகள் இருந்தால்தான் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நாம் வாழ முடியும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: கேட்ட பாடல் ஊமை விழிகள் படத்திலிருந்து மனோஜ் கியான் இசையில் எஸ் என் சுரேந்தர் மற்றும் பி எஸ் சசிரேகா பாடியது. பாடலாசிரியர் ஆபாவானன்.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளம் இடம்பெறுகிறது.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. இந்த பரபரப்பான மார்னிங் டைமில் அழகான இதமான பாடல்களோட இப்போது நம்ம நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினாவிற்கு சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் கோயம்புத்தூர் தேவராயபுரத்திலிருந்து ராஜா விஜய தென்றல், நாமக்கல் பகுதியிலிருந்து கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன், வசந்தி ஆல்வின் மற்றும் பெல்வின், பாஸ்கர் ராஜ், ஷீலா ராம்நகர் போத்தனூர் பகுதியிலிருந்து, களத்துப்புதூர் அன்னபூரணி கோபால கிருஷ்ணன், சேனாதிபதி கலைமணி சென்னிபாளையம் கண்ணூர் பகுதியிலிருந்து, அன்புராணி சென்னை, செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகன், மூக்கனூர், விஷ்ணுப்ரியா மற்றும் கனகேஸ்ரீ கிருஷ்ணகிரி பகுதியிலிருந்து, ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, கேஜி சாவடி கோயம்புத்தூர், ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான், பாரதி மகாலிங்கம் கள்ளி வளசு, ஜெயபால் ஈச்சனாரி கோயம்புத்தூர், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா நகர் பெரிய வதமச்சேரி, திருப்பூர் இளங்கூர் நகர், அம்பிகா தேவி மற்றும் சண்முக சுந்தரம், ரமணம் முதலி புதூர் சண்முக சுந்தரம், கே எம் சண்முகம் கஞ்சப்பள்ளி பகுதியிலிருந்து, தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி மற்றும் தாசர்பட்டி பாலசுப்பிரமணியம்

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவேன். உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மாமா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இங்கே காமி.

நான் வட்டம் போடும் பட்டுப்பூச்சிதான்.

0: முத்தம் முத்தம் என்று பூ வச்சுத்தோம்.
1: நீ வட்டம் போடும் பட்டு பூச்சி மாமா எம்மா.
2: கேட்டு ரசித்த இந்த நிறைவான பாடல் எங்க சின்ன ராசா படத்திலிருந்து. சங்கர் கணேஷ் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி.
3: நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஒரு நிகழ்ச்சியில்
4: அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடி மேல சுட்டாரா வாழ் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.
3: கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.

சிங்கத்துறை துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை, அதாவது 2/7/2026 வியாழக்கிழமை இன்று எந்தெந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செங்கத்துறை, ஏரோ நகர், பிஎன்பி நகர், காடம்பாடி, காங்கேயம்பாளையம், மதியழகன் நகர், இந்த பகுதியிலெல்லாம் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினா, அதாவது உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது, அதை உருவாக்கிய அமைப்பினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு பதில் இன்னும் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் தௌசம்பட்டி சுதாகர், குகன் சிந்து கோத்தகிரி, கரூரிலிருந்து நாகேந்திரன், விஎன் இளங்கோ சாமிசெட்டி பாளையம், பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டி பகுதியிலிருந்து சேலம், கே ஆர் தோப்பூர் சுப்ரமணியம், மணி கோயம்புத்தூர், ரத்தனபுரி ராஜா முகமது, மணவை சந்திரசேகர், வெள்ளம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி சிபு சோமாஸ் கந்தமூர்த்தி, பரிமளம் வெங்கடாபுரம் பகுதியிலிருந்து கே கோவிந்தராஜ், மாரி செட்டிப்பதி, பரமசிவம், தர்ஷினி, பிரியா, ஸ்ரீவர்ஷன், பிரித்திகா, சின்ன வதமச்சேரி, ஈஸ்வரி, கண்ணையன், ராமசாமி, கஞ்சம்பட்டி, மூக்கனூர், சண்முகநகர், சிவகுமார், மலர்கொடி, சபரிப்பிரியா மற்றும் சரோஜினி, திருப்பூர் கணபதி பாளையம், யசோதா மற்றும் கோவிந்தராஜ், சகாதேவன், சரசு பெரியநாக்கியன் பாளையம் பகுதியிலிருந்து தங்கவேல், அழகு மற்றும் கண்ணப்பன், போத்தனூர், பாஸ்கர் ராஜ் மற்றும் ஷீலா, இவங்கெல்லாம் சரியான பதில் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள். அந்த சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது, அதை உருவாக்கிய அமைப்பினுடைய பெயர் என்ன? ஜூலை 2 1994 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். அதை உருவாக்கிய அமைப்பினுடைய பெயர் சர்வதேச விளையாட்டு பத்திரிகையாளர்கள் சங்கம். ஒன்முறையும் நான் சொல்லிடுறேன், அதாவது உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது, அதை உருவாக்கிய அமைப்பினுடைய பெயர் என்ன? இது ஜூலை 2, 1994 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த அமைப்பை உருவாக்கியது சர்வதேச விளையாட்டு பத்திரிகையாளர்கள் சங்கம். சரியான பதில் அனுப்பின நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: நேயர்களே, இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று ஜல்ஜீவன் மிஷன் 2.0. பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இன்று ஹலோ தோழி. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோபி வட்டம் கோங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். இன்று 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் அட்டப்பாடி மேல சுட்டாராவாள் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். இதோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜே பிரபுகுமார் அண்ட் வணக்கம் கோயம்புத்தூர். பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க நம்ம ஆர்ஜே சுதா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்ட

0: இடங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான 1 வார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

கேட்டு பாடல் அமர்கலம் திரைப்படத்திற்காக கே சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை பரத்வாஜ், பாடலாசிரியர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:08. எப்படி இருக்கு பாத்தீங்களா டைம்? சில நிறுவனங்கள், கடைகள் அதனோட வித்தியாசமான அமைப்புக்காக வைரல் ஆகும் இணையத்துல இல்லையா? அந்த வகையில சீனாவோட ஹூனான் மாகாணத்துல இருக்கிற ஷினியுஜாய் தேசிய புவியியல் பூங்காவில் செங்குத்தான மலைப்பாறையில தரையில இருந்து சுமார் 393 அடி உயரத்துல தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு விசித்திரமான மளிகை கடை இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டிருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வெறும் 2 சதுர மீட்டர் பரப்பளவுல மரப்பலைகளால் கட்டப்பட்டிருக்கிற இந்த கடை உலகின் மிகவும் ஆபத்தான கடை அப்படின்னு இப்ப அழைக்கப்படுது. தொழில் முறை மலையேற்ற உபகரணங்கள் மற்றும் இரும்பு கயிறோட உதவியோட தான் இந்த செங்குத்தான பாறையில 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் உயிரை பணயம் வைத்து ஏறிதான் நம்ம கடைக்கே போகணுமா. கடையில கழிப்பறை வசதி எதுவும் இல்லாததால வேலை நேரத்துல அடிக்கடி கீழே இறங்கி ஏறும் சிரமத்தை தவிர்க்க அங்க இருக்கிற ஊழியர்கள் தண்ணீர் கூட குடிப்பதில்லையா. மலையேறும் சுற்றுலா பயணிகளோட தாகத்தை தீர்க்கும் இந்த ஊழியர்கள் தினமும் காலையில கனமான பொருட்களை தங்களோட முதுகுல சுமந்துட்டு இந்த மலையில ஏறுறாங்களாம். இந்த கடையில ஒரு தண்ணீர் பாட்டிலோட விலை இந்திய மதிப்புல 28 ரூபாயாம். கடையில ஊழியர்கள் இல்லாத நேரத்துல, அதாவது அங்க வந்து நம்ம காசு கொடுக்க முடியாது அப்படின்னா, நம்ம QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்ல பணம் செலுத்தலாம் அப்படிங்கிற வசதியும் இந்த கடையில செய்யப்பட்டிருக்கான்.

0: கேட்ட பாடல் உன்னை தேடி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் கே சித்ரா பாடியது. பாடல் கே சி தேவா, பாடலாசிரியர் கலைக்குமார். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. தி ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு ஹோல்ட் ஆனுவல் சம்மிட் வித் ஹிஸ் ஜப்பானீஸ் கவுண்டர் பார்ட் சானாய் தாகாய்ச்சி இன் நியூ டெல்லி டுடே. EPFO notifies 8.25% interest rate on EPF deposits for financial year 2025-26. Center issues notice to Meta.

0: Democratic Republic of the Congo 2-1 in Atlanta, with Harry Kane scoring twice in the final 15 minutes. England will face co-host Mexico in the round of 16 on July 6th. In another round 32 clash, Mexico beat Ecuador 2-0 in Mexico City to reach the round of 16. France defeated Sweden 3-0 in New York, while Norway edged Ivory Coast 2-1 in Texas to book their place in the last 16. In men's cricket, the first T20 international between India and England was abandoned due to rain in Chesterley Street last night. The five-match series now stands level at 0-0. Opting to bat first, India scored 189 for 7 in stipulated 20 overs, with skipper Shreyas Iyer scoring highest 68 runs of 47 balls. Opening batter Abhishek Sharma also scored 59 runs, while Shivam Dubey remained not out at 42 runs. For England, Saqib Mahmood bagged 3 wickets. And now for a look at today's newspapers, it's over to Subhadra Ramachandran.
1: Thank you, Shagun. The Asian Age quoting Prime Minister Narendra Modi headlines, Government's digital push has transformed India, elaborating that 11 years of Digital India initiatives has redefined governance, empowered citizens and accelerated all-round development. Economic indicators flash green in June. Growth engine revving despite global roadblocks, writes the Economic Times. India's economy ended the first quarter of financial year 2027 on a strong footing, with various high-frequency indicators showing robust growth in June, reflecting resilience despite the West Asia war and other external headwinds. The Hindustan Times opens with the headline, ATF commercial LPG rates cut as crude prices ease, while the Hindu writes, commercial LPG prices reduced by 183 rupees per refill. The Times of India, under a picture of new Indian Army Chief General Dhirat Seth saluting his father, Lieutenant General Krishna Mohan Seth, retired, informs, General Seth said his aim would be to build a tech-enabled, future-ready army capable of operating effectively across multiple domains, while the statesman informs, new army chief outlines Vijay vision, stresses modernization of army. And finally, the Times of India informs that University of Minnesota scientists, under a project called Spud Cell, build from scratch synthetic cells that can grow, feed and reproduce like a natural cell, claiming their work could in time lead to made-to-order living machines. And with that, it's back to you, Shagun.
0: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold annual summit with his Japanese counterpart Sanae Takaichi in New Delhi today. EPFO notifies 8.25% interest rate on EPF deposits for financial year 2025-26. Centre issues notice to Meta over new username feature on WhatsApp in India, seeks detailed explanation in 3 days. Delhi government notifies permanent winter pollution master plan to curb seasonal air pollution in the national capital. Belgium stuns Senegal 3-2 in extra time thriller at FIFA World Cup. And in men's cricket, first T20 international between India and England abandoned due to rain. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஆல்ப்ஸ் மலைத்தொடரோட பனிப்பாறைகளுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் புதைந்து கிடந்த ஒரு மனித உடலிலோட நுண்ணுயிரிகளை வைத்து விஞ்ஞானிகள் ரொட்டியை தயாரித்திருப்பது ஒட்டுமொத்த உலகையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. இது எப்படி நடந்தது அப்படின்னா, இத்தாலியில் இருக்கிற மம்மி ஆய்வு மையத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் உலக புகழ்பெற்ற ஓசி தி ஐஸ்மேன் அப்படிங்கிற ஒரு மம்மி, அது வந்து ஒரு பனி மம்மி, அதோட உடலை அதிநவீன முறையில் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ அந்த மம்மியோட உடலோட உள்ளையும் வெளியையும் பனியால உறைந்து போயிருந்த பல நூற்றாண்டுகள் பழமையான நுண்ணுயிரிகளை கவனமா சேகரிச்சாங்க. அதுல இருந்து மிக உலகிலேயே மிக தொன்மையான ஈஸ்ட் வகையை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆய்வகத்துல மீண்டும் உயிர்ப்பித்து பேக்கிங் செய்யற மாவோட கலந்து ஒரு விசேஷமான புளிப்பு மாவு ரொட்டியை செஞ்சிருக்காங்களாம்.

என்றென்றும் காதல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை மனோஜ் பர்னாக, பாடல் ஆசிரியர் பழனி பாரதி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. விக்டோரியால நடைபெற்ற ஃபிஃபா உலகக்கோப்பை நேரடி ஒளிபரப்பின் போது மெக்சிகோ ரசிகர்கள் கூட

கோர்டா அப்படிங்கிற ஒரு 6 வயது நாய் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தத அந்த நாயினுடைய உரிமையாளரினுடைய சகோதரர் பார்த்தாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த நாயை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி இந்த நாய் காணாம போச்சு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். 1 மாதத்திற்கும் மேலாக அந்த நாய் காணாம போயிருந்தது. தற்செயலா தெருக்கள்ல ஊர்வலமாக இந்த கொண்டாட்டத்தின் போது அது அழைத்து செல்லப்பட்டது. மே மாத கடைசியிலிருந்து லோமாஸ் டி குவாடலூப் பகுதியில் உள்ள தனது வீட்டிலிருந்து கோர்டா காணாமல் போச்சு. இதை தொடர்ந்து பல வாரங்களா அவங்க வந்து அந்த நாயை தேடிட்டு இருந்தாங்க. சமூக விழிப்புணர்வு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இப்போ கால்பந்து ஆட்டத்துல செக்கியாவை 3-0 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ ஜெயிச்சாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா மெக்சிகோ ரசிகர்கள்லாம் ரொம்ப உற்சாகத்தில் இருந்தாங்க. அப்போது அவங்க தெருக்களில் குவிஞ்சாங்க. அங்கே வந்து ஒரு நாய் இருந்தது இல்லையா, ஸோ அந்த நாயையும் தூக்கிட்டு அவங்க அப்படியே ரோட்டில் போகிறது வந்து வீடியோவாக எடுத்தாங்க. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஒரு நாய் கூட கொண்டாடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் வேடிக்கையாக கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ காணாமல் போன அந்த நாயோட சகோதரர் இந்த கொண்டாட்டங்களோட ஃபேஸ்புக் நேரலையை அப்படி பார்த்துட்டே இருந்திருக்காரு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அட இது நம்ம சகோதரனோட நாய் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சரியான இடத்திற்கு அவங்களோட குடும்பத்தோட வந்து அந்த நாயை வந்து மீட்டிருக்காங்க. இப்படி ஒரு கொண்டாட்டத்தின் போது ஒரு நாய் மீட்கப்பட்டது இப்போ சமூக வலைத்தளங்கள்லாம் வைரலாக போயிட்டு இருக்கு.

கேட்ட பாடல் காக்கை சிறகுநிலே. திரைப்படத்திற்காக மனு மற்றும் கே சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் ஆர் வி உதயகுமார். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக விளம்பரதார நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நாளை இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. இந்தியாவோட மேகாலயாவில் அமைஞ்சிருக்கிற மாவுலி நாங் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஆசியாவினுடைய தூய்மையான கிராமம் அப்படின்னு போற்றப்படுது. 2003 பிரபல இதழாளர் இவ்வாறு அறிவிக்கப்பட்டது இந்த கிராமம். இந்த கிராமம் எதனால ஆசியாவினுடைய தூய்மையான கிராமம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னா, ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிகளுக்கு கடுமையான தடை இந்த கிராமத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆழமாக வேரூன்றிய கழிவு பிரிவு நடைமுறைகள், குழந்தைகள் உட்பட அனைவருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் தங்களுடைய தெருக்களை சுத்தம் செய்து பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இங்க இருக்கு. இது ஷில்லாங்கிலிருந்து 76 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கிழக்கில் அமைஞ்சிருக்கிற ஒரு காசிமலை மாவட்டம். இது இங்க பார்த்தோம் அப்படின்னா நெகிழிக்கு தடை இருக்கு, புகைப்பிடித்தலுக்கு கட்டுப்பாடு இருக்கு, மற்றும் மக்கும் கழிவுகளை பிரத்யேக மூங்கில் குப்பை தொட்டிகளில் வந்து போடணும், அது வந்து உரமாக அங்க மாற்றப்படும். உள்ளூர் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் கிராம வாழ்க்கையை பேணவும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் யாருமே உள்ள வரக்கூடாது அப்படின்னு தடையும் விதிச்சிருக்காங்களாம்.

0: கேட்டு பாடல் இரண்டு எண் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடல் ஆசிரியர் நா முத்துக்குமார். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில கோபிவட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 8:50. திரைப்பட பாடல் கேட்கலாம்.

0: அயன் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மகதி பாடியதை கேட்டோம். திரை இசை நிறைவு பெறுகிறது. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வு கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர்

0: ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
2: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 9:02 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் உங்களுக்காக அழகான இதமான சூப்பரான பாடல்களோட பல செய்திகளும் காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோல உங்களோட நான் உங்க RJ பிரபுகுமார்.

0: இப்போ நீங்கள் கேட்டு ரசித்த இந்த ஒரு பெப்பியான பாடல் துணிவு படத்திலிருந்து ஜிப்ரனுடைய மியூசிக்கில் அனிருத் ரவிச்சந்திரா, வைசாக் மற்றும் ஜிப்ரன் பாடியது. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோபிபட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

9:18 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இப்ப நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் அண்ணா திரைப்படத்துல இருந்து நாகேஷ் அசிஸ் மற்றும் அந்தோணி தாசன் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடினது டி இமானுடைய மியூசிக் கம்போஷன்ல. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதாவது மறுவாழ்வு சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. அது என்னென்ன சேவைகள் அப்படின்னா, ஃபிசியோதெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை ஆகியவை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான மேலும் இலவச உதவி எண்களுக்கு 1800-425-111 என்ற டோல் ஃப்ரீ நம்பரை தொடர்பு கொள்ளலாம். மேலும் சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498-34-5350 என்ற வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமின்றி திட்ட இயக்குனர் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம், மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையம், லேடி வில்லிங்டன் கல்லூரி வளாகம், காமராஜர் சாலை, சென்னை 605 என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம்.

0: கேட்ட பாடல் தாராள பிரபு படத்திலிருந்து. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஒரு நிகழ்ச்சியில்
2: அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடி மேலச்சுட்டாரா வாழ் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.
1: கேட்டு பயன்பெறுங்கள்.

ரகிட்ட ரகிட்ட சாங் கேட்டீங்க. ஜெகமே தந்திரம் படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக் கம்போஷனில் தனுஷ் சந்தோஷ் நாராயணன் மற்றும் தீபாடியது. நேயர்களே, மத்திய அரசால் ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய பிரிவுகளில் தேசிய அளவில் அங்கீகாரம் அளிக்கும் வகையில் சாதனை புரிந்த குழந்தைகளுக்கு பிரதம மந்திரியின் பால புரஸ்கார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் சாதனை புரிந்த 3 வயது முதல் 18 வயது வரை உள்ள தகுதி வாய்ந்தவர்கள் இருப்பின் வரும் July 31 awards.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பல்லடம் சாலை திருப்பூர் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது 0421-29711-98 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம்.

9:33 நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்க கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ சிறுவாணி சாரல். இப்ப நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்திலிருந்து மசாலா கஃபீனுடைய மியூசிக்ல அனிருத் ரவிச்சந்தர் பாடியது. நேயர்களே, நாளை இரவு 9:25 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தார்.

நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாடல் தர்பார் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக் கம்போசிஷனில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் பாடியது. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் என்சி

IIRT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாடல் கோமாளி படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழாவினுடைய மியூசிக் கம்போசிஷனில் கௌஷிக் கிரிஷ் பாடியது. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று ஜல்ஜீவன் மிஷன் 2.0.

9:44 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாடல் அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக் கம்போஷனில் சுனிதி சௌஹான் மற்றும் சஞ்சனா கல்மாஞ்சி அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்து பாடின இந்த பாடல் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்திலிருந்து. நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.

நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாடல் எஸ் தமனுடைய இசையில் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் ஜுனிதா காந்தி பாடின இந்த பாடல் வாரிசு படத்திலிருந்து. நேயர்களே, இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடி மேல சுட்டாராவாள் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெற கேட்கலாம்.

நம்ம நிறை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 9:53 நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல். ராஜமௌலியினுடைய அடுத்த படம் வந்து வாரணாசி. இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் வந்து 80 நாட்கள் தான் படப்பிடிப்பு இருக்குது. அந்த 80 நாட்களும் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த படம் வந்து முழுமையாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜமௌலி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜ் இவங்கெல்லாம் முக்கிய வேடத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் அடுத்த ஆண்டு, அதாவது 2027 ஏப்ரல் 7 தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லி அந்த பட குழுவினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க.

0: நம்ம ஷோனோட எண்ணில் ஒரு அழகான ஒரு பாடல் ரெட்ரோ படத்துலேருந்து கேட்டு ரசிச்சோம். இந்த பாட்டோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார் அண்ட் 10 மணி ஷோ. இது உங்கள் சாய்ஸ். ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஆர்ஜே சுதா.
1: நான் டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால் வர தோல் நோய்கள்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்குறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால. ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. கடிதங்களை விநியோகிக்காமல் 7 மூட்டைகளில் மறைத்து வைத்திருந்த திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தபால் அலுவலகத்தில் பணியாற்றும் தபால் ஊழியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால்

0: நிதின் குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்கள் நாம் கேட்க போறோம். நேயர்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பெருந்துறையிலிருந்து சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித். இவங்க விரும்பி கேட்ட பாட்டு கஜினி படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்கள் நாம் கேட்டு இருக்கோம். நேர்கள் விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்ல நீங்க எங்களுக்கு சொல்லலாம் சொல்லிருக்கோம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஹாசிரா. அவங்க திருப்பூர்ல இருந்து பாடல் கேட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாட்டு தீபாவளி படத்துல இருந்து.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்பத்துல பாடல்களும் கேட்டுட்டு இருக்கும். அந்த வகையில நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பரணிதரன் குடும்பத்தினர் திருப்பூர்ல இருந்து. பா பரணிதரன் அப்படின்னு அமைச்சிருக்காரு. அவங்க விரும்பி கேட்ட பாட்டு வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அலமேலு சத்யா மஞ்சு. ராக்கியா பாளையம் அவினாஷில இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாட்டு ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பொகலூர் அலகப்ப கவுண்டன் புதூர் பகுதியிலிருந்து சாமிநாதன், சாந்தாமணி, முத்தம்மாள் இவங்க விரும்பி கேட்ட பாட்டு பீமா படத்திலிருந்து.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நட்ராஜ் சாந்தி. பொன்னே கவுண்டனூர் பகுதியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு மாறா படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்களும் கேட்டிருக்கோம். நேயர்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஜெயகாந்த் ஃப்ரம் கணபதி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவர் விரும்பி கேட்ட பாட்டு பொறி படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுருக்கோம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சங்கீதா. தாராபுரம் பகுதியில இருந்து பாடல் கேட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு முத்துக்கு முத்தாக படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். நிகழ்ச்சியோட

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க செந்தில் சோனியா திருப்பூர் காளிபாளையம் பகுதியிலேருந்து. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு

0: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலாக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நாலு முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேக்காவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேக்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பாவ்னா பூஜா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 44 ரன் எடுத்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2ம் இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: 103 FM இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11:02. இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பேரூர் எஸ்டி திருமலைசாமி ஓதுவார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம்.

கமலத்து அயனும் மாலும் அயனும்

சொல்லி பரமும் நாமத்தானே, சொல்லி பரமும் நாமத்தானே. கமலத்து அயனும் அள்ளி கமலத்து அயனும் மானும் அல்லாதவரும் அமரர் ஊனும் சொல்லி பரவும் நாமத்தானை, சொல்லி பரவும் நாமத்தானை. சொல்லும் பொருளும் இறந்த

நிறையின் அமுதை நிறை அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது புள்ளி புணர்வது என்று கொண்ணோ புள்ளி புணர்வது என்று கொண்ணோ என் பொல்லாமணி.

காலஜியான் அவன் என் கண்ணுளானே.

கேட்ட பாடல் மன்னாதி மன்னன் படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் தினமும் காலை மணி 8:50-க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

11:47 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டு

நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் ஏ எம் ராஜா மற்றும் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் ஏ மருதகாசி.

0: ஆதி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம்.
1: கேட்ட பாடல் ஆட வந்த தெய்வம் படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் டி ஆர் மகாலிங்கம் பாடியது. பாடலாசிரியர் ஏ மருதகாசி. நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல்.

0: கேட்ட இந்த நிறைவான பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திலிருந்து எஸ் தட்சிணாமூர்த்தியின் இசையில் ஏ எம் ராஜா மற்றும் பி பானுமதி பாடியது. பாடலாசிரியர் ஏ மருதகாசி.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளம் இடம்பெறுகிறது.
2: ஹாய், என் பேரு டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்குது, டிரான்ஸ்டான் TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃப்யூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டான் TRANSTAN இந்த டிரான்ஸ்டான்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கோம் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச நிறையா உயிர்களை காப்பாற்ற முடியும்.

0: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளம் இடம்பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12 மணி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு தோழிகள்ட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, கடனை திரும்ப கேட்கும் போது உறவுகளுக்குள் வரும் விரிசலை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறதான் கேள்வி. நம்ம எல்லாருக்கும் கடன் கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி பழக்கம் இருக்கும். பட் கடனை சில சமயங்கள்ல திருப்பி கேட்கும் போது, அதுவும் நெருங்கிய உறவா இருக்கும் போது, சின்ன சின்ன இந்த மனஸ்தாபங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் எங்க கூட பகிர்ந்துக்கலாம். 2312103 2317046 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து கைபேசியில இருந்து அழைக்கிற தோழிகள் மறக்காம 0422 இந்த இணைப்பு என்னையும் சேர்த்து அழைக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, பொதுவாக உறவுகளுக்குள்ள கடன் வாங்கும்போது இல்லை கடன் கொடுக்கும்போது அந்த கடன் நம்ம திருப்பி கேட்கிறோம் அப்படிங்கிற சமயத்துல வர ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கு இல்லையா, சின்ன ஒரு விரிசல், அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கிற தோழி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரிங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்போலூர் சரஸ்வதி.
0: சரஸ்வதி, சொல்லுங்க, நீங்க எப்படிமா பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? உறவே முறிஞ்சு போச்சு சொல்லிருக்காங்க. கடனை திருப்பி கேட்டாலும் உறவுல விரிசல் வருது. கடனே
1: புரியுது.
0: சரி, ஓகேங்க, நல்லா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து கொடுக்கவும் வேணாம் வாங்கவும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில சமயங்களில் நம்மளால் வாங்க முடியாது, அந்த மாதிரி சூழலில் நம்ம இருக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ண முடியும், அதுக்கு வாங்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கிற அடுத்த தோழி யார் எங்கிருந்துங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், திருப்பூர் மாவட்டம்.
0: ஓகே, உங்கள் வீட்டில் தோழிகள் யாராவது இருக்காங்களா பேசுறதுக்கு? அவங்ககிட்ட கொடுங்க. ஓகே, ஸோ தோழிகள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன், தோழி இருக்காங்கன்னு சொன்னார். ஓகே, பரவாயில்ல. இந்திரப்பிரியா பூபதி மூக்கனூர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உறவுகள் இடத்தில் கடன் வாங்கினால் அதை திருப்பி செலுத்த கால அவகாசம் வாங்கி கடனை எப்படியாவது திருப்பி கட்டிவிட வேண்டும். ஏமாற்றினால்தான் உறவுகள் இடத்தில் மனக்கசப்பும் சங்கடங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பொதுவாக கடன் வாங்கணும் அப்படின்னா ஒரு டைம் எடுத்துக்கோங்க, அல்லது அவங்கக்கிட்டேயும் வந்து இந்த டைமுக்குள்ளே எனக்கு கிடச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்க அப்படின்னா அதனால் ஒரு சங்கடம்லாம் வராது, ஓகே ஸ்மூத்தாக நம்ம கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கிற தோழி யார் இங்கேருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ தோழிகள் கால் பண்ணும்போது உங்கள் ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். என்னை கால் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாருக்குமே தெளிவாக கேட்கணும் இல்லையா, அதுக்காக தான் இது நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2312103 2317046. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலேருந்து அழைக்கிறவங்க மறக்காமல் 0422 இந்த இணைப்பெண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, ஸ்டைல் படத்துலேருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 101.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த எல்லாம். ஹலோ தோழி, இன்னைக்கு தோழிகள் கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, கடனை கொடுத்துட்டு அதை திரும்பி வாங்கும் போது உறவுகளுக்குள்ள வர அந்த விரிசல் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, எங்கிருந்து பேசுறீங்க?
1: சில்பூர்ல இருந்து மேடம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க உங்களோட கருத்து என்ன?
1: எங்க கருத்து என்னன்னா, கல்யாணம் முடிஞ்சு புதுசுல எங்க வீட்டுக்காரர் கடன் வாங்கினாங்க. 200 ரூபா வாங்கினா வாரம் 12 ரூபா குடுக்கணுங்க.
0: வட்டி
1: எல்லாம் சேர்த்து என்னை கொண்டு போய் வேற பக்கம் நிறுத்திட்டு நான் அங்க கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனாருங்க. அது என்னங்க போனீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் கடைசியில் சொன்னாரு, இந்த வேலையெல்லாம் இன்னைக்கோட மறந்துருங்கோ, இருக்கிறத வச்சு ஓட்டலா அப்படின்னு அவரை வர செலவு கேட்டுறது இல்லீங்க.
0: ஓ, அதுக்கப்புறம் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க?
1: ஏ, சம்பாரிச்சுட்டு வந்து கொடுப்பாருங்க. ஒண்ணுமே இல்ல, ஒரு துணிதே இருந்தது அவரு போடுறதுக்கு.
0: ஓ, சரி சரி சரி.
1: அப்புறம் எல்லாம் நானே பார்த்து எல்லாம் சம்பாரிச்சுட்டு மேடம்.
0: வெரி குட், வெரி குட், ரொம்ப பெரிய விஷயங்க.
1: அவர் கொண்டு வந்து கொடுப்பாருங்க. அப்புறம் 2-3 சாட்டு கோயம்புத்தூர் புடவை நெய்யறங்களா, புடவை கொண்டு போகும்போது
0: 10 ரூபாய் வீடிங் கூட வாங்குற கூட மாட்டேங்க. ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க சொல்றது. ஏன்னா வந்து பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம சரியான முறையில என்ன சொல்றது, கடைப்பிடிச்சோம், அதை வந்து சரியா கொண்டு போனோம். வீட்டோட பொருளாதாரத்தை, வீட்டோட அந்த என்ன சொல்றது, வீட்டை சரியா கொண்டு போனாலே, கடன் வாங்காம சரியா நம்ம நிர்வகிச்சாலே என்ன ஆகும் அப்படின்னா, பாதி பிரச்சனைகள் இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஒரு சிலருக்கு வாங்க மட்டும்தான் தெரியும், வாங்கும் போது இருக்கிற பிரியம் கொடுக்கும் போது இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரமணமுதலி புதூர்ல இருந்து ராஜேஸ்வரி ஷேர் பண்ணியிருக்காங்க. குகன் சிந்து கோத்தகிரியில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, ஏன்னா நம்ம உறவினர்கள் நம்ம காதுபடவே சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அவங்க இன்னும் கொடுக்கல, இது மாதிரி தான் நம்மளை சொல்லுவாங்க. அப்படி நம்ம வாங்கணும்னு நினைச்சா சரியான நேரத்தில் கொடுக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு வாங்கணும். ஆக காசு விஷயத்தில் அந்த உறவுகளே முறிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதனால காசுன்னு வரும்போது சரியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததான், நாங்கள் கடன் வாங்குவதும் இல்லை கொடுப்பதும் இல்லை, காரணம் இருப்பதை வைத்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தாசரிப்பட்டி பத்மாவதி நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அவங்களும் வந்து தன்னோட கருத்தை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தோழிகள் பகிர்ந்துக்கலாம், பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2310023 2317046. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலிருந்து அழைக்கிறவங்க மறக்காம 04222 நினைப்பேனையும் சேர்த்து அழைங்க. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, கனா கண்டேன் படத்துலேருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம் ஹலோ தோழி. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103-இல் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3:30 ஒளிபரப்பாகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, பொதுவாக கடன் வாங்கும்போது உறவுகளுக்குள்ளே இருக்க வர அந்த விரிசலை எப்படி தவிர்க்கலாம்னு சொல்லி கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் காத்திருக்கிற தோழி வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரிங்கிருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் பார்த்தீங்க.
0: சொல்லுங்கள், நீங்கள் என்ன, உங்களோட கருத்து என்ன?
1: எங்களோட கருத்து

ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு. கனகம்பாளையம் வந்து கல்பனா என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடன் வாங்குவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருந்தது. முதல்ல நாங்களே நிறைய பக்கம் கடன் வாங்கினோம், சில இடங்கள்ல அவமானம் கூட பட்டோம். இப்ப பரவாயில்ல, கடன் வாங்காத நிலைக்கு வந்தாலும் கூட எங்க கிட்ட இப்ப கடன் கேட்டு வரவங்கள கைமாற்றம் கேட்டு வரவங்க கிட்ட வட்டி என்கிற சமாச்சாரம் எல்லாம் நாங்க பேசுறதே இல்லை. கொடுக்கறது தான் அந்த வலி என்னங்கிறத நிறைய உணர்ந்து இருக்கிறதுனால அந்த வட்டிங்கிறதுல சில நேரங்களில் நாங்கள் வாங்கறது இல்லை, கைமாத்தா தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உமா கணேஷ் சிறுமுகையிலேருந்து, நான் கடன் வாங்குவதில்லை, சூழ்நிலை காரணத்தால் வாங்க வேண்டி வந்தால் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு தான் கடன் வாங்குவேன். அப்படி வாங்கும் கடனுக்கு திருப்பி கொடுக்க ஒரு வாரம் டைம் கேட்பேன், 4 நாட்கள்லேயே திருப்பி கொடுத்துருவேன். இதே போல் என்னிடத்தில் யாராவது கடன் கேட்டால் கொடுப்பேன். நீங்கள் வாங்குறீங்க, வாங்கும்போது இருக்கிற சந்தோஷம் திருப்பி கொடுக்கும்போது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பேன். கொடுத்துட்டு அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ நான் திருப்பி கேட்காம விட்டுருவேன், அவங்களாம் கொடுத்தா வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல இல்லையா? ஸோ இதே மாதிரி வந்து ரொம்ப அழகாக எல்லாரும் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. தோழிகள் எல்லாரும் நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. உதயா படத்துல இருந்து

நாளை 9:25 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில்மார்க் சம்பாரவை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம் ஹலோ தோழி. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். புவனேஸ்வரி பெல்லம்பட்டி பகுதியிலிருந்து புவனேஸ்வரி சிவகுமார், சிபு, சுபாஸ், கந்தமூர்த்தி இவங்க எல்லாம் என்ன அமைச்சிருக்காங்க அப்படின்னா, முடிந்தவரை அந்த சூழ்நிலையை தவிர்க்க பாருங்கள். சொந்தங்களிடம் நிச்சயம் கடன் வாங்க வேண்டாம். தற்காலிக சுதந்திர தற்காலிக இன்பத்திற்கு ஆசைப்பட்டு நிரந்தர துன்பத்தில் விழுந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாம் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, கடனை திருப்பி கேட்கும்போது உறவுகளுக்குள்ள வர விரிசலில் என்ன பண்ணலாம், எப்படி தவிர்க்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தோம். தோழிகள் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. எல்லோரும் தங்களுடைய கருத்தை ரொம்ப அழகாக வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, கூடவே கால் பண்ணியும் நிறைய பேர் சொன்னீங்க. இன்னைக்கு அழைத்து பேசின எல்லா தோழிகளுக்கும், கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண தோழிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. இனி 103 பண்பலையில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 12:50 பூந்தென்றல் நிகழ்ச்சி இருக்கு. 1:00 மணி ஒன்று மலர் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ஜல் ஜீவன் மிஷன் 2.0 வந்து நம்ம கேட்க போகிறோம். 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேலம் இடம்பெற கேட்கலாம். 3:00 டீ டைம் நிகழ்ச்சி. 3:30 NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விரும்பதாரர் நிகழ்ச்சி. 4:00 ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ். மாலை 6:00 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 FIFA உலகக்கோப்பை 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம் இடம்பெறும். 7:30

32 எறும்புறும் நிகழ்ச்சியில அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் அட்டப்பாடி மேல சுட்டாரா வாழ் பழங்குடி இன மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். 8:05 இதம் ரீதம், 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். இரவு 10:30 இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 இரண்டாவது அரையிறுதி கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை இரவு 10:30 முதல் 8:00 இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டக்கைச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29 வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகந்நாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான 2 நாள்

0: மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் புளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவ்னா, பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற

0: நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹபீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 12:50:36 இனி கேட்கலாம் மெல்லிசை. மெல்லிசையில் பத்மாவதி நாகராஜன் பாடியிருக்கும் பாடல்

0: இதுவரை மெல்லிசை கேட்டோம்.
1: வந்து நிறைய சண்டை காட்சிகள் இருக்காது, பாடல்கள் இருக்காது, நிறைய நம்ம வந்து நம்ம ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்துக்கு போனாலே இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் இல்லாமையே சில திரைப்படங்கள் நம்மளை வந்து ரொம்ப சிந்திக்க வச்சுருக்கோம். அந்த திரைப்படத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஃபீல் குட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி திரைப்படங்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் இந்த ஆல் ரோட்ஸ் லீட் ஹோம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இதனுடைய அந்த தலைப்பையே வச்சு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, எல்லா பாதைகளும் ஒரு வீட்டை தான் நோக்கி போகுது அப்படிங்கும்போது எல்லா உயிர்களுமே அன்புங்கிற ஒரு இடத்துல தான் போய் சேருது அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி ஒரு திரைப்படம். நம்ம வந்து இன்னொரு வாய்ப்பு வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கறத உணர்றதுக்கும், கூடவே அன்புனா என்ன அப்படிங்கறத உணர்றதுக்கும் உண்டான ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் வந்து இருக்கு. இந்த திரைப்படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த திரைப்படம் நிறைய உலக திரைப்பட விழாக்கள்ல திரையிடப்பட்ட ஒரு திரைப்படமாக இருக்கு. 2008 வெளிவந்த ஒரு திரைப்படம். ரொம்ப சிம்பிளா அந்த திரைப்படம் பார்க்கும் போதே ஒரு ரிதம் மாதிரி அப்படியே மெதுவா தான் போகும். ஆனா நம்மளை வந்து அந்த திரைப்படத்தோடவே டிராவல் பண்ண வச்சு நம்மளை அப்படியே கூட்டிட்டு போயிருப்பாங்க. நாமே அந்த ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி ஒரு பண்ணையில நடக்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா எடுத்து வச்சிருப்பாங்க அந்த திரைப்படத்துல. ஸோ நாமளும் வந்து அந்த பண்ணையில இருக்கிற மாதிரி, நாமளும் அவங்க கூட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த திரைப்படம் வந்து நமக்கு கொடுத்துருக்கும். இந்த திரைப்படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு அம்மா ஒரு பொண்ணுக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவங்க அம்மா கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கா. ஸோ அவ கதை கேட்கிற விதத்திலேயே தெரியுது அவங்க அம்மா கூட எவ்வளவு பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மானா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அம்மா கூட அவ்வளோ அந்யோன்யமா பழகிற, அவ்வளோ அன்பா இருக்கு அவங்க அம்மா கிட்ட. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 12 ஆகுது. அந்த பொண்ணுடைய பேரு பெல் அப்படிங்கிறது. அந்த பொண்ணை தேடி அவங்க தாத்தா வராரு. அவங்க தாத்தா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நாய்க்குட்டிக்கு ஒரு பேர் வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அவங்க தாத்தாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அந்த பொண்ணை வச்சு ஒரு குதிரைக்கு பேர் வைக்க வச்சுருந்தாரு. அதனால ஒரு நாய்க்குட்டிக்கு பேர் வை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பொண்ணு அட்டிகஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வந்து அந்த நாய்க்குட்டிக்கு வைக்கிறார். அவங்க தாத்தா சொல்கிறாரு, நல்லா இருக்கே இந்த பேர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு நாவலில் படித்த ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயரை தான் அந்த நாய்க்குட்டிக்கு வச்சிருப்பா. ஸோ இப்படி அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கிற ஒரு சமயத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வந்து வருது. அது என்ன அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம பேசலாம். பாடல் வந்துட்டே இருக்கு இரும்பு திரைப்படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு ஆல் ரோட்ஸ் லீட் ஹோம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 12 வயசு பொண்ணோட வாழ்க்கையில என்ன திருப்பு முனை வருது அப்படின்னா, இந்த 12 வயசு பொண்ணு கூடவே அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஒரு மழை, ஃபுல்லாக மழை இருக்கிற ஒரு நைட் டைமு அவங்க ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி என்ன ஆகுது அப்படின்னா, எதிர்பாராத விதமாக அவங்களோட கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. அதில் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்பவே அடிபட்டுறது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்க இரண்டு பேரும், அப்பாவும் பொண்ணும் வந்து வெளியில் உட்காந்து அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு ஒரு பதப்பதப்போடு அவங்க காத்துட்ருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு படப்படப்பு அவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் டாக்டர் வந்து இல்லை, காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, அப்படியே ஒடிஞ்சு போயிடுறா. ஏன்னா அவளுக்கு வந்து அவங்க அம்மானா அவ்வளோ பிடிக்கும், அவங்க அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கையை இனிமேல் நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. அந்த பொண்ணுக்கு பயம், பதட்டம், கூடவே அவங்க அம்மாவை இழந்த அந்த விரக்தி, இது எல்லாமே சேர்ந்து அந்த பொண்ணு அழுகிறா. பிறகு என்ன ஆகுது, எல்லாம் முடிஞ்சு எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு 2 வருடங்கள் ஓடிடுச்சு. 2 வருடங்கள் ஓடும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, மனசுக்குள்ளே அவங்க அப்பா மேலே சின்னதாக ஒரு கோபத்தை வளர்த்துக்கிறா. ஏன்னா அவங்க அப்பா வந்து, அவங்க அப்பாவோட வேலை என்னன்னா அனிமல் ரெஸ்கியூவர். அவர் வந்து எங்கெல்லாம் வந்து கைவிடப்பட்ட விலங்குகள் இருக்கோ அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரியாக பராமரிக்கிறது தான் அவரோட வேலை. ஸோ அந்த வேலையை தான் அவர் பார்த்துட்ருப்பாரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபோன் வரும்போது அவர் போவார். திரும்ப அந்த பொண்ணை கூப்பிடுறதுக்கு, அந்த பொண்ணை ஸ்கூல்லேருந்து கூப்பிட வரதுக்கு அவருக்கு லேட் ஆயிடுது. ஸோ இப்படி நிறைய நாட்கள் இப்படி போகும்போது அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா மேலே சின்னதாக ஒரு வெறுப்பு வருது. என்னடா நம்ம அப்பா இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லி அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். கூடவே என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்ம அம்மா இறந்து போனதுக்கு நம்ம அப்பாவும் ஒரு காரணமாக இருப்பாரோ, அவர் தான் அம்மாவை ஒழுங்காக காப்பாற்றலையோ அப்படிங்கிற மாதிரி அவரோட மனசில் ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் அவங்க அப்பா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விருப்பம் வந்து அவர் வளர்த்துக்கிறான். அவங்க அப்பா எது பேசினாலும் அவருக்கு வந்து சரியாக பதில் தராமல் இருக்கிறது, அவங்க அப்பா கூட வந்து முகம் கொடுத்து பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்கா. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி அனிமல் ரெஸ்கியூர் இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒரு டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்டர். ஸோ அவங்களும் இந்த கதாநாயகி

அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தினுடைய மற்றொரு கதாநாயகியாக அவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி இந்த திரைப்படம் போகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, டார்லிங் படத்தில் இருந்து.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:30 ஒலிபரப்பாகும். மணி 1:00 நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஆல் ரோட் லீட்ஸ் ஹோம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை குறித்து தான் பேசிகிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெல் அப்படிங்கிற அந்த ஒரு சிறுமி அப்பா மேலே சின்னதாக ஒரு வெறுப்பை வளர்த்துட்டே இருக்கா மனசுக்குள்ளே. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, அப்பாவோட வேலை வந்து அனிமல் ரெஸ்கியூவர் தானே, அவங்க எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் மீட்டு அதை வந்து பத்திரமாக வச்சுருக்காங்களோ அங்கே போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கேஜெல்லாம் திறந்து விட்டுறா. இப்போ எல்லா அனிமல்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா தெருவில் வந்து அங்கே ஓட ஆரம்பிச்சிடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக அது மாறுது. அப்போ இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா கோபம் வந்து இதுக்கு மேலேயும் இவளை கட்டுப்படுத்த முடியாது, இவளோட குறும்பு 4 அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவோட பண்ணையில் இவளை வந்து தங்க வைக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. இவளும் தாத்தாவோட பண்ணைக்கு அனுப்பப்படுறான். தாத்தாவோட பண்ணையில் பார்த்தோம்னா இவள் ஏற்கனவே பெயரிட்ட அந்த குதிரையும் இருக்குது, அந்த ஆயும் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த விலங்குகள் கூட இவ பழக ஆரம்பிக்கிறா. அப்பதான் வந்து இவ கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தாத்தா கூடயும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் அவளுக்கு வருது. ஆனாலும் கூட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த சமயத்துலதான் என்ன ஆகுது அப்படின்னா அங்க இருக்கிற அனிமல்ஸ்க்கெல்லாம் தீவிரமா ஒரு நோய் பரவிட்டே இருக்கு. ஒவ்வொரு அனிமலும் வந்து அப்படியே இறந்து போறது வந்து ஏனே எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியல, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா மறுபடியும் தாத்தா கூட சண்டை போட்டு அவங்க பண்ணையில இருந்து அவ தனியா வெளியேறல. அவ என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த குதிரை கூடவும் கூடவே இந்த அட்டிகஸ்னு ஒரு நாய்க்கு பேர் வச்சாலே அந்த நாயோட 2 மொத்தம் 4 இருக்கும், 2 தூக்கிட்டு அவள் வந்து அந்த பண்ணையிலேருந்து வெளியே போயிடுவான். இப்போ வெளியில் போனோன்னா அவளை தேடி எல்லாரும் வராங்க. ஸோ அவளோட வேலையாள் இருப்பார் அந்த தாத்தாவுக்கு, அவர் வந்து ரொம்ப நேர்மையானவர், அவர் வந்து அவங்க நம்பிக்கைக்குரியவர், அவரும் வந்து அந்த பொண்ணை தேடி வராரு. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. இது என்ன மாயம் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று நேரம் 1:23:26. இன்னைக்கு நாம ஆல் ரோட்ஸ் லீட் ஹோம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிறுமி என்ன பண்றான், அந்த பண்ணையிலிருந்து ஒரு குதிரை கூடவே ஒரு நாய் அந்த நாயுடைய ரெண்டு குட்டிகளோட அவ கிளம்பிடுறான். கிளம்பி அவ போயிட்டு இருக்கும்போது அவளோட அந்த பண்ணையில இருக்கிற உதவியாளர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வராரு அவர். ஏன்னா அவங்களோட தாத்தா வந்து ரொம்ப வயசானவர், அவரால் முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த பண்ணையால் அவரை தேடிட்டு வரும்போது என்ன பண்றா அப்படின்னா, மழை நேரம் அவ அப்படி வழுக்கி தண்டவாளத்துல விழுந்துடுறான். கரெக்டாக ட்ரெயினும் வர சமயம் என்னாகுது அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து அந்த உதவியால் வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்தினோடனே அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, அவளுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத புரியல, ஏன்னா அவ செய்தது வந்து தவறு அப்படிங்கறது அவளுக்கு தெரியுது. அப்புறம் இந்த மாதிரி வரும்போது அப்போ அந்த நாய் வந்து அவரை தாக்குறதுக்காக வருது. அப்போதான் இவ என்னவோ கண்டுபிடிக்கிறா, இந்த மாதிரி தாக்க வரும்போது நாய் வந்து அரகண்டா கொஞ்சம் பிஹேவ் பண்ணும்போது இந்த நாய்க்கு வந்து வேற விதமான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்படணும் அப்படிங்கறது அவளுக்கு கொஞ்சம் புரிய வருது. கூடவே அவங்க அப்பாவும் அந்த டாக்டர் சொன்னோம் இல்லையா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் இந்த பொண்ணை வந்து பார்க்கறதுக்காக

இந்த பொண்ணை பார்க்க வந்து இந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா அப்போ தான் பேசுகிறாரு. முதல் முறையாக அவங்க அம்மாவை பற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி உங்கள் அம்மாவை காப்பாற்றுறக்காக நான் ரொம்ப போராடினேன், டாக்டர் சொன்னாங்க முடியாதுன்னு, ஆனாலும் கூட அவளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய என்ன சொல்கிறது, உயிர் காக்கக்கூடிய சில வசதிகள், சில மருத்துவத்தை வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட போராடினேன், ஆனால் உங்கள் அம்மாவை என்னால் காப்பாற்ற முடியல, அவள் ஏற்கனவே 39 நேரத்துக்கும் அதிகமாக வந்து வலி அனுபவிச்சுட்டு இருந்தா, என்னால் காப்பாற்ற முடியலேன்னு இப்போ வரையும் நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க அப்பாவோட மனநிலையை வந்து இவ சரியாக புரிஞ்சுக்கிறான். அப்போ அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ணுறா அப்படின்னா, சாரி என்னுடைய தவறுக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாரி கேட்குறான். கடையில் அவங்க அப்பாவுக்கு வந்து சரியான தங்குமிடமும் இல்லாதனால ஒருத்தருடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சத்திரம்னு வச்சுக்கலாமே, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அவர் தங்கிட்டு இருக்காரு. அதையும் புதுப்பிக்கணும், அதற்கும் வந்து காசு வந்து தேவைப்படுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாருமே இருக்காங்க. இதற்கிடையில் மிருகங்களுக்கும் ஏதோ ஒரு நோய் பரவிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது. அந்த ஊரில் இருக்கிற எல்லா நாய்களும் எல்லா அனிமல்ஸும் வந்து ஒன்று ஒன்று அடுத்தடுத்து இறக்குது. ஸோ அதுக்கும் இந்த ஒரு வழி வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு வலியவன் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நாம ஆல் ரோட்ஸ் லீட் ஹோம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை குறித்தான் பேசிட்டு இருக்கோம். இந்த கதையில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப விலங்குகளுக்கெல்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டு இருக்கு. அது என்ன காரணம் அப்படிங்கறத யாருக்குமே தெரியாம இருக்கு. அதே சமயத்துல இந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பாவை வந்து புரிஞ்சுக்கிட்டா, அவங்க அப்பா எந்த அளவுக்கு தம் மேல அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கறத அவருக்கு புரியுது. அப்பதான் அவன் யோசிக்கிறான், நம்ம வந்து நிறைய பேசியிருக்கணுமோ, நிறைய புரிஞ்சிட்டு இருக்கணுமோ அப்படின்னு அவளுக்கு தெரிய வருது. பிறகு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துல நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்றாங்க. இந்த டாக்டர் இருக்காங்களே இந்த பொண்ணு, அவங்களும் வந்து ஆராய்ச்சி பண்ண போதுதான் தெரிய வருது, இந்த விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு, அந்த உணவு வந்து ஒரு கம்பெனி பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. ஸோ அந்த உணவுல ஒரு பூஞ்சை, அதாவது விலங்குகளை கொல்லக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு பூஞ்சை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அந்த நிறுவனத்துக்கே போய் இதனுடைய தயாரிப்பை நீங்க தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பை தடை பண்றாங்க. இப்படி அந்த விலங்குகளுக்கு வரக்கூடிய அந்த நோய் வந்து தடுக்கப்படுது. அதனால விலங்குகள் வந்து நிறைய இறப்பதும் வந்து தடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிட்டி வந்து பழைய நிலைக்கு திரும்புது. இந்த திரைப்படத்தை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நிறைய விஷயங்களை நம்ம பேசாமையே மனசில் வச்சிட்ருப்போம். ஆனால் சில விஷயங்களை அதை பேசிடுறது, அந்த சரியான நேரத்தில் பேசிடுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று, அடுத்தவர்கள் நிலையிலேருந்து பார்க்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நம்ம வந்து நம்ம நிலையிலேருந்து மட்டுமே பார்ப்போம், ஆனால் அடுத்தவங்க நிலையிலேருந்து பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வராங்க, அவங்க எந்த மாதிரியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளாலே உணர முடியும் அப்படிங்கிறது. இந்த பொண்ணோட நிலையிலேருந்து அந்த பொண்ணு பார்த்துருக்கா, அவங்க அப்பா நிலையிலேருந்து அவங்க அப்பா பார்த்துருக்காரு. ஸோ இரண்டு பேருமே ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. கூடவே இந்த விலங்குகள் காப்பகமாக அவர் தங்கியிருந்தார் இல்லையா, அந்த இடத்தையே அவங்களோட அந்த பெல்லோட தாத்தா வாங்கி அந்த இடத்தையே விலங்குகளுக்கு உண்டான ஒரு காப்பகமாக மாற்றி அந்த விலங்குகளை பராமரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து ரொம்ப சுபமாக முடிச்சிடுறாங்க. ஸோ படத்தை பார்க்கும்போது பரவாயில்ல, அப்பா நல்லதே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வர மாதிரி ஒரு முடிவு வந்து இந்த திரைப்படத்தில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது வாழ்க்கை எப்படிப்பட்டது, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும், கூடவே துயரங்கள் இருக்கும், அதெல்லாம் கடந்து நம்ம எப்படி வர்றது, வாழ்க்கையில் எப்படி வந்து ஒரு விஷயத்தை நம்ம எதிர்கொள்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி இது, நிறைய விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படமும் கூட. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவான பாட்டு வந்துட்டே இருக்கு, 20,000 கண்கள் படத்திலிருந்து.

0: நாளை இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கொங்கர்பாளையம் K.M. பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளம் இடம்பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நம்ம ஆல் ரோட் லீட்ஸ் ஹோம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை குறித்து பேசணும். நல்ல ஒரு திரைப்படம், நல்லா நம்மளை ஒரு ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ படத்தை வந்து நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.
2: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக

0: ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன், வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக்கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஜப்பான் பிரதமர் டகாச்சியாவுடன் மேற்கொண்ட வருடாந்திர உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய பிரதமர் இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவின் நம்பகத்தன்மையை எடுத்துரைத்தார். உலகளாவிய பெரிய பொருளாதார நாடுகளாக இரு நாடுகளும் திகழ்வதோடு தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியமே இரு நாடுகளின் முன்னுரிமை என்றும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவின் தொழில்நுட்ப பங்களிப்பு முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் முதல் ஒத்துழைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். முன்னதாக ஜப்பான் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு இன்று அளிக்கப்பட்டது. ஜப்பான் பிரதமரின் இந்திய வரவு இரு நாடுகளிடையிலான உலகளாவிய நட்புறவு மற்றும் சிறப்பு தூதரக உறவுகளை முன்னெடுத்து செல்லும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. முதல்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் இன்று பங்கேற்றுள்ளனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டக்கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பெருங்குடி வளாகத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய மாணாக்கர் விடுதி கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், சட்டக்கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: தமிழக அரசு எல்லா சட்டக்கல்லூரிகளும் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படுது, எதெல்லாம் இல்லையே அதை கொண்டு வரும் வேலைகளையும் ஏற்பாடு செய்துள்ளோம். எல்லா சட்டக்கல்லூரிகளும் ஒரு சில வேக்கண்டெல்லாம் ஃபில் பண்ணுற வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். அரசு சட்டக்கல்லூரிகளோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை மேம்படுத்தும் வேலைகள் அவருக்கு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நல்ல போதுமான ஒரு அவர் அடிப்படை கட்டமைப்பையும் மேற்கொள்வதற்கான வேலைகளை எல்லா இடத்துலையும் அது அந்த பணியை துவக்கிருக்கோம், கண்டிப்பாக செய்து முடிக்கும்.
0: விவசாயிகளின் கோரிக்கை முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சேலத்தில் நடப்பாண்டிற்கான வேளாண் தனி நிதிநிலை நிறை அறிக்கைக்கான விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நிதி நெருக்கடி நிலையிலும் தரமான பயிர் உற்பத்திக்கு தேவையான விதைகள், நடவு பொருட்கள், உரங்கள் உள்ளிட்டவைகள் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்திட அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சி குருவிமலை கிராமத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு திட்டப் பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தினை பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் பிரச்சினைகளுக்கு

0: குரல் கொடுத்து மக்களுக்காக நிற்பது மட்டுமே அஇஅதிமுகவின் ஒரே பணி என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இப்பணி என்றும் தொடரும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அணுக்கனிம சுரங்க திட்டத்தை தாவேகாவின் செயற்குழு கூட்டம் கடந்த 2024 நச்சு திட்டம் என்று கூறி கைவிட வலியுறுத்திய நிலையில் தற்போது இந்த திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை ஓராண்டிற்கு நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நச்சு திட்டம் என்று தாவேகா அன்று சொன்ன திட்டத்தை தற்போது செயல்படுத்த முனைவது குறித்த காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அஇஅதிமுக அல்லாத மாற்று ஆட்சியையே மக்கள் தேர்வு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் அடிப்படையிலேயே தற்போது ஆட்சி அமைந்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். மக்கள் தீர்ப்பை மதித்து இடதுசாரி கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதியை நியமிப்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரம் என்று கூறியுள்ள அவர் இடதுசாரி கட்சிகள் எந்த அரசியல் அணியிலும் இல்லாமல் தனித்தே செயல்படுவதாக குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்க திட்டத்திற்கான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து பிரதமரையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்த அணை கட்டப்படுவதால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் காவிரி நதியை நம்பியுள்ள 5.5 கோடி மக்கள் மேகதாது அணையால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அணை கட்டப்படுவதால் 12,500 மலைக்காடுகள் அழிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவு உருவாகும் என்றும் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் தொடர்பான எந்த பிரச்சனையையும் 2033 வரை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் அரசியல் ஆதாயத்திற்காக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் மேகதாது அணை பிரச்சினை தொடர்ந்து எழுப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை பிரச்சினையை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அணுக உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தென்காசி நகராட்சியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி திமுக அஇஅதிமுக மதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் தமிழக அரசை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பயிர்க்கடனை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சேலம் அஸ்தம்பட்டி அம்மாபேட்டை மண்டலங்களில் செயல்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். இயந்திரங்களின் பராமரிப்பு சுத்திகரிப்பு விவரங்கள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தின் நிலுவை பணிகளை துரிதமாக முடிக்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆடி பருவத்தில் பயிரிடப்படுவதற்கான உளுந்து பயிர் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் பங்கேற்க ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம அளவில் காரிப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணி தற்போது தொடங்கப்பட உள்ளது. பணியினை மேற்கொள்வதற்கு கிராமங்களில் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்கும் படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உழவன் செயலியில் உள்ள தன்னார்வ பயிர் கணக்கெடுப்பாளர் பதிவு பகுதியில் சென்று தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: விழுப்புரத்தில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் ஏராளமான மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் போதைப் பொருளால் ஏற்படும் சமூக சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுயஉதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதையால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் வாசகங்களை பதாகைகளில் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். புறத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: திருவண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர்

0: ஆலயத்துடன் இணைந்த அடியண்ணாமலை அருள் தரும் உண்ணாமலை அம்மன் உடனாகிய ஆதி அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் இன்று காலை பரிவர்த்தன மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் ராஜகோபுரம் விமானங்களுக்கும் சுவாமி அம்பாள் மூலவர் கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
1: விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் யூகி பாம்பரி மைக்கேல் வீனஸ் இணை நெதர்லாந்து அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மாசலோ இணை பெல்ஜியம் நெதர்லாந்து இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக்கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் அதிகபட்ச வெப்பநிலையாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. திருப்பூரில் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். சேலம்ல அதிகபட்ச வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்கணும், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. பாலக்காட்டில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளினுடைய இன்றைய தட்பவெப்ப நிலையாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னது.

0: renewed support at UN General Assembly. Sri Amarnath Yatra begins with first batch of pilgrims leaving Bhagwati Nagar base camp in Jammu. Southwest monsoon covers entire Delhi, advances further across parts of northern and western states. In the FIFA World Cup, United States registers first knockout stage win since 2002, defeating Bosnia-Herzegovina 2-0. Belgium also enter round of 16 in extra time victory over Senegal. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். ஜல்ஜீவன் மிஷன் 2.0 எனப்படும் மத்திய அரசின் திட்டம் கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிற்கும், அதாவது வீட்டுக்கு வீடு குழாய் இணைப்பு தரப்பட்டு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் ஒரு திட்டமாகும். 2019 மத்திய ஜல் சக்தி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 8.69 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புறங்களில் ஒரு நபருக்கு தினமும் 55 லிட்டர் குடிநீர் என்கிற விகிதத்தில் சுத்தமான குடிநீர் வழங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீரின் தரம் மற்றும் நீர் மேலாண்மைக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உழைப்பும் நேரமும் சேமிக்கப்பட்டு அவர்கள் வேறு பணிகளில் கல்வியில் கவனம் செலுத்த முடியும். பாதுகாப்பான நீரால் சுகாதார கேடுகள் குறைவதோடு கிராமப்புற வாழ்க்கை தரமும் உயர்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் இத்திட்டத்திற்காக சுஜலம் பாரத் என்கிற பெயரில் தேசிய டிஜிட்டல் கட்டமைப்பு நிறுவப்பட்டு ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு ஐடி ஒதுக்கப்பட்டு அதன் மூலம் நீர் வீட்டின் குழாய் வரை சென்றடைவதை, அதாவது முழுமையான குடிநீர் விநியோகத்தை வரைபடமாக காண வழிவகை செய்யப்படுகிறது. ஹர் கர் ஜல் எனப்படும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் என்கிற இத்திட்டத்திற்கு சமூகத்தின் பங்களிப்பு முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜல் உற்சவ் நிகழ்வும் நடைபெற உள்ளது. ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் தற்போது வரை 12.56 கோடிக்கும் அதிகமான கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட நாடு முழுவதுமான 19.36 கோடி கிராமப்புற வீடுகளில் 15.80 கோடி வீடுகள், அதாவது 80% வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது மத்திய ஜல் சக்தி அமைச்சகம். இத்திட்டத்தின் தாக்கம் குறித்து WHO உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகள் மற்றும் தனி நபர்கள் மதிப்பிட்டு தங்களுடைய ஆய்வை வெளியிட்டுள்ளனர். அதன்படி 9 கோடி பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் தண்ணீர் எடுக்கும் வேலையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், 5.5 கோடி மணி நேரங்கள் சேமிக்கப்படுவதாகவும், சுகாதாரமற்ற நீரால் ஏற்படும் 400,000 இறப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்புகள் 30% குறையவும், ஆண்டுதோறும் 136,000 உயிர்கள் காப்பாற்றப்படும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 59.9 லட்சம் நேரடி மற்றும் 2.2 லட்சம் மறைமுக வேலை வாய்ப்பு சாத்தியப்படும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஜல் ஜீவன் மிஷன் 2.0 சரியான உள்கட்டமைப்பு, 24 மணி நேர தண்ணீர் சேவை, நிலையான செயல்பாடு மற்றும் நீண்ட கால பராமரிப்பு வழியாக கிராமப்புற வாழ்வாதாரங்களை மேம்படுத்தி வளர்ந்த இந்தியா விக்ஷித் பாரத் 2047 இயக்கத்திற்கு வலு சேர்ப்பதை நோக்கமாக கொண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இனி கேட்கலாம் திரைசை.

பாண்டவர் பூமி படத்திற்காக யுகேந்திரன் மற்றும் சித்ரா சிவராமன் பாடலை பாடினாங்க. பரத்வாஜ் இசையில் திரை இசையில் நிறைவு பாடலாக பாஞ்சாலங்குறிச்சி படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க தேவா இசையில்.

இன்னைக்கு நம்ம ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.

0: இதுவரை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கொங்கர்பாளையத்தைச் சேர்ந்த கே எம் பழனிசாமி குழுவினர் வாசித்த நையாண்டி மேளத்தை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8220469
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: மீண்டும் நாளை 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

கேட்டது பார்த்திபன் கனவு படத்திற்காக பாடலை பாடினார் மதுபாலகிருஷ்ணன். பாடலுக்கு இசை வித்யாசாகர். எனும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று

0: தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் அரசின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பந்திப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சள்புரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேகாவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேகா பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன் குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி தேனீர் இடைவேளை வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்க போறோம். இந்த அரை மணி நேரமும் உங்களுக்கு பிடித்த 1950 1969 வெளிவந்த பாடல்கள் மட்டும் கேட்டு ரசிக்கலாம். ஹாப்பி சாங்ஸா கேளுங்க. ஃபோன் எடுங்க, 0422 கோவை முன்னிணைப்பு சேர்த்து 2310746 அல்லது 2316312 நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே ரேணுப்ரியா. நம்ம கூட நிகழ்ச்சியில இணையும் முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோவை சாய்பாபா காலனி கேக்கேபூர் எம்எம் டெய்லர் ஆர் முருகன் பேசுறேன்.
1: இங்க அனைவரும் நலமுங்க. உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல்?
2: எனக்கு இந்த இரும்பு திரை என்ற திரைப்படத்துல இருந்து எம் கே ராதா நடித்த ஜி எஸ் ஏராமன் பாடல், சுட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், அந்த குள்ள நரி மாட்டிக்கிட்ட குறவனுக்கு சொந்தம் பாட்டை முழுமை எனக்கு கொடுத்துருங்கம்மா. மிக்க நன்றி.
1: நன்றி. நீங்க கேட்ட பாடல் இதோ.
3: குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கட்ட மனித

பாசாங்கு வேலை செய்த பகலேசக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா. அவரும் வந்தார்.

0: உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா.
1: மூன்று மணி ஏழு நிமிஷத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம் லிசனர் சாய்ஸ். அடுத்த பாடல் யார் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வரப்பாளத்துல இருந்து நரராஜ் பேசுறேங்க.
1: உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
2: எங்கள் தங்க படத்துல இருந்து நான் அளவோடு ரசிப்பவன்.
1: நீங்க கேட்ட பாடல் இதோ, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நேயர்களே, நாளை இரவு 9:25 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில் மார்க் சம்பாரவை.
2: உங்களுக்கு
1: எந்த திரைப்படத்தில இருந்து பாடல்?
2: நாடோடி மன்னன்ல இருந்து தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற
1: பெயர். நன்றி. நீங்க கேட்ட பாடல் இதோ.
3: தம்பி,

0: நேயர்களே, நாளை இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம். பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம், எஸ் முத்துக்குமார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்திலிருந்து பாடல்?
1: படம் கார்த்திகை தீபம். பாடல் என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா.
0: நன்றி. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: சாய்ஸ். நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோட்டில் இருந்து சீனிவாசன் பேசுறேன் மேடம்.
0: உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல்?
1: எங்க வீட்டு பிள்ளை படத்துல இருந்து குமரி பெண்ணின் உள்ளத்திலே பாடல் மேடம்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் யார் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: உடுமலை வட்டம் மலையாண்டி வட்டாரத்திலிருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேங்க மேடம்.
0: என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
1: படித்தால் மட்டும் போதுமா படத்திலிருந்து பொன்னொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை என்ற பாடலை காட்டல் தொடர்புங்கள்.
0: நன்றி. அந்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நினைக்கும் போதே நாவில்

0: நேயர்களே, இனி தொடர்வது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது

0: வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க, அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
1: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 3:31. இனி கேட்கலாம் திரையிசை.

உழைத்த இந்த பாடலுடன் திரை இசை நிறைவு பெற்றது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சந்தேஸ்கி சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான நிகழ்ச்சி.

0: आपकी वाणी आकाशवाणी।
1: आकाशवाणी पर अब वक्त है रेनबो के न्यूज का।
2: வைகை ஆற்றை மீட்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என கூறி வரும் தாவேகா பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என திமுக வினவியுள்ளது.

0: தொண்டர்களை நம்பிதான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலையில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். 5:02 அணிந்திருக்கோம் நேர்லே ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நேயர்கள் இணைய போற இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம். ஒவ்வொரு நாளும் சித்திரசவானம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிச்சுட்டு வராங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்க போற அந்த சிறப்பு விருந்தினர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், பூச்சியியல் குறித்து பேராசிரியர் முனைவர் சுஜாதா அவங்க கூட தான் நம்ம நிறைய விஷயங்களை பேச போறோம். ஸோ நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். வணக்கம் எஃப்எம் நேயர்களே.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சார்பாக உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: நன்றி சார்.
0: ஓகே மேம், நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மேம்.
1: சரிங்க சார். நான் முனைவர் கி சுஜாதா. நான் என்னுடைய இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் என்னோட ஆராய்ச்சியும் இங்கே நான் கோவையிலே தான் மேற்கொண்டேன். நான் கரும்பு இனப்பெருக்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் என்னுடைய PhD அதாவது ரிசர்ச் வந்து அங்கதான் நான் பண்ணினேன். இட் கம்ஸ் அண்டர் ICAR. நான் தற்போது ஒரு 7.5 வருடங்களாக பயோடெக்னாலஜியில் வேலை செய்துவிட்டு பின்னர் நான் வந்து அரசு கலைக்கல்லூரி கோவையில் இருக்கிறது அல்லவா, அங்கே இணை பேராசிரியராக பணியாற்றுகிறேன் விலங்கியல் துறையில்.
0: ஓகே மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களை பத்தியும் அதாவது பூச்சியியல் துறையில உங்களோட பயணம் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணிக்கங்க மேம்.
1: என்னுடைய பயணம்னு நீங்க கேட்டீங்கன்னா சார், MSc-ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா என்னோட ஒரு சப்ஜெக்டே பூச்சியியல் தான், என்டமாலஜில ஸ்பெஷலைசேஷன்.
0: ஓகே.
1: அப்ப அங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா காட்டன் ரிசர்ச் இருக்கு இல்லைங்களா, ICAR, அங்க வந்து நான் அப்பப்ப பூச்சி வேணும் என்னோட ஆராய்ச்சிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க சார். அந்த ப்ராஜெக்டுக்காக பூச்சி வேணா அப்பா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால நான் போனா எல்லா சயின்டிஸ்டுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அங்க ஆரம்பிச்சது என்னுடைய பயணம். பின்னர் சுகர் கேன் பிரீடிங், அதாவது கரும்பு இனப்பெருக்க மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் என்னுடைய PhD படிப்பை மேற்கொள்ளும் பொழுது என்னுடைய கைடு மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் அனைவரையும் பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பூச்சியல்ல ஒரு தனி மோகமே வந்துருச்சு சார்.
0: அப்படிங்கப்பா. ஓகே, என்டமாலஜி அப்படின்னா என்ன மேம்? அதே மாதிரி இந்த துறையை ஏன் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதை பத்தி சொல்லுங்க மேம்.
1: சார், என்ன என்டமாலஜினா அதுலயே இருக்குங்க. என்டமோனா இன்செக்ட்ங்க, பூச்சிகள்.
0: ஓகே
1: ஓகேங்களா சார். ஸ்டடி தான் லஜி. அப்போ என்டமாலஜினா இனப்பெரு, அதாவது பூச்சியோட அதாவது பூச்சிகளை பற்றி படிக்கக்கூடியதுதான் வந்து என்டமாலஜி. ஏன் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்கள் வந்து பூச்சிகள் வந்து நம்மளோட சுற்றுச்சூழல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம் சார். நாம் உண்ணும் உணவு முதல் பரவும் நோய்கள் வரை எல்லாத்தையுமே பூச்சி தான் பங்கு கெடுக்குதுங்க. எவை நன்மை செய்யும் பூச்சிகள், எவை தீமை செய்யும் பூச்சிகள்னு வந்து மக்கள் ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சாதான் நம்ம பயிர் பாதுகாப்பு, நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்க மற்றும் இயற்கை சமநிலையாக தேனை, இது எல்லாத்துக்குமே வந்து அப்பதாங்க நம்மளால முடியும் செய்ய.
0: இயற்கை ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே, முக்கியமா விவசாயம் எல்லாத்துக்குமே வந்து பூச்சிகள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க. உலகத்துல இது வரைக்கும் எத்தனை வகையான பூச்சிகள் வந்து இருக்கு அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியுமா மேம்?
1: சார், ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்செக்ட் பாப்புலேஷன் வந்து நம்மளால வந்து எஸ்டிமேட்டே பண்ண முடியாதுங்க. ஆனா 10 quintillion இருக்கு இல்லைங்களா, அக்கார்டிங் டு ஹியூமன் பாப்புலேஷன் அவ்வளவு இன்செக்ட் இருக்கணும்னு நம்ம ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இதுவரை வந்து அறிவியல் பூர்வமாக சுமார் 10 லட்சம், அதாவது 1 மில்லியன் அதிகமாக பூச்சி வகைகள் வந்து நம்ம கண்டறிஞ்சிருக்கோங்க. இருப்பினும் வந்து என்னன்னா, கண்டறியப்படாத உலகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 50 லட்சம் முதல் 3 கோடி வரை பூச்சிக வகைகள் இருக்கலாம்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்பட்டதுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம பூமியில மொத்த உயிரினங்கள்லயே 50%க்கு மேல பூச்சிகள் தாங்க.
0: ஓகே மேம், இதில் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக இந்த துறையை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதில் வந்து பூச்சிகள் பற்றி எல்லா பூச்சிகளுமே நல்ல பூச்சி.

0: இல்லை கெட்ட பூச்சிகள், எது தீமையான பூச்சிகள், எது வந்து நன்மை செய்யுது அப்படின்னு பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் எல்லா பூச்சிகளுமே வந்து மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற பூச்சியா இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: நிச்சயமாக இல்லை சார். உலகத்தில் உள்ள எல்லா பூச்சிகளில் பார்த்தா வெறும் 1% to 5% தாங்க. 1 to 5 விழுக்காடுகள் மட்டுமே பூச்சிகள் வந்து மனிதனுக்கோ அல்லது பயிர்களுக்கோ தீங்கு விளைவிக்கக்கூடியவங்க. மீதி இருக்கிற 95% 95% விழுக்காடுகளும் அதிகமான பூச்சிகள் வந்து மனிதர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நமக்கு நன்மை செய்யுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சுற்றுச்சூழலுக்கும் இது வந்து ரொம்ப உதவுதுங்க.
0: அப்படி பூச்சியே இல்லைன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும் மேம்?
1: சார், இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது சார். பூச்சிகள் இல்லாத உலகம் வந்து ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவு, இக்கோலாஜிக்கல் கொலாப்ஸ்னு சொல்லுவோம், அதை சந்திக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா, உணவு பஞ்சம், தாவரங்கள்ல மகரந்த சேர்க்கையே நடக்காது. இதனால 80% அதிகமான தாவரங்கள் அழியும், விவசாயம் முடங்கும், உணவே கிடைக்காது. அடுத்தது பார்த்தா கழிவுகளை தேக்குதல். இந்த கழிவுகள் உங்களுக்கு தெரியும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னன்ட்டு, இறந்த தாவரங்கள், விலங்குகள், இதோட உடல்கள் மற்றும் இதோட கழிவுகளை மக்க செய்யறது வந்து யாருன்னு கேட்டா, நம்ம துப்புரவு பணியாளர்கள் எப்படி நம்ம ஹெல்ப் பண்றாங்களோ அதே மாதிரி இதுவும் அந்த துப்புரவு பணியை தான் இந்த பூச்சிகளும் செய்யுது சார். இது இவை எல்லாம் அதாவது இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உலகமே நம்ம பார்த்தோம்னா குப்பை காடா மாறி இருங்க. அதே மாதிரி உணவு சங்கிலி, இதையும் உடையும். தவளை, பறவை, பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா, மற்றும் சில பல விலங்குகளுக்கு வந்து இந்த பூச்சிகள் தான் முதன்மையான உணவு, பிரைமரி ஃபுட்னு சொல்றோம் நம்ம. இந்த பூச்சிகளை அழிச்சோம்னா அவையும் சேர்ந்து அழிச்சிரும், அப்ப ஒட்டுமொத்த உணவு சங்கிலியுமே அழிஞ்சு விடும்.
0: ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்கு போல இதுல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் விவசாயத்தை அதிகம் பாதிக்கக்கூடிய பூச்சிகள்னா அது என்னென்ன பூச்சிகள் அப்படிங்கறத மென்ஷன் பண்ண முடியுமா மேம்?
1: கொஞ்சம் சொல்றேன் சார். தமிழ்நாட்டுல நான் முக்கியமானது மட்டும் சொல்றேன். தமிழ்நாட்டில் பயிர்களை தாக்கும் முக்கியமான பூச்சிகள், ஃபர்ஸ்ட் நெல் எடுத்துட்டீங்கன்னா தண்டு துளைப்பான்னு சொல்லுவாங்க, செம்போரர், இலை சுருட்டு புழு, புகையான், BPH சொல்றோம் சார், பிரவுன் பிளான்ட் ஹாப்பர்னு சொல்லுவோம். அதே மாதிரி பருத்தி எடுத்துட்டீங்கன்னா வெள்ளை ஈ, ஒயிட் ஃபிளை, ஏபிட்ஸ், அஸ்வினி, பச்சை தட்டு பூச்சின்னு சொல்லுவோம், காய்ப்புழுக்கள் சொல்லுவோம், அமெரிக்க படைப்புழுக்கள் சொல்லுவோம். இதே தென்னை எடுத்துட்டீங்கன்னா காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு. அதே மாதிரி கரும்பு எடுத்தீங்கன்னா நுனி கரும்பு துளைப்பான், இடைக்கணு துளைப்பான். இவை வந்து மிக முக்கியம், ஏன்னா நம்ம கிட்ட இருக்க பயிர் வகைகள் இங்க அதுதான் அதிகமா யூஸ் பண்றோம். இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் சார்.
0: ஓகே ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பூச்சிகள் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல்.

0: 5:14 நிமிடத்தில் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டுட்டு இருந்த நிகழ்ச்சி சித்திர சிவானம். இன்னைக்கு பூச்சியியல் குறித்து பேராசிரியர் முனைவர் சுஜாதா அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்ககிட்ட பேசலாம். மேம், இதுல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளோட நண்பன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பூச்சிகள்லாம் என்ன, அது வந்து எப்படி வந்து உதவி செய்யுது மேம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: சார், விவசாயத்துக்கு நன்மை செய்யும் பூச்சிகள் உயிரின கட்டுப்பாட்டாளர்கள் சொல்றோம், அதாவது பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் சொல்றோம் சார். இதுல ஃபர்ஸ்ட் நிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா பொறிவண்டு, லேடி பர்ட் பீட்டல் சொல்றோம். இது பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய அஸ்வினி இருக்கு இல்லைங்களா, அந்த அஸ்வினி பூச்சியை வந்து வேட்டையாடி உண்ணும் சார். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா பிரேயிங் மேட், வேற ஒண்ணு இல்ல சார், தயிர் கடையான்னு ஒரு பூச்சி
0: பாத்திருக்கீங்களா,
1: அது பேரு தொழுக்கண்ணி பூச்சின்னு சொல்லுவோம் சார். அது வந்து வெட்டி கிளிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த வெட்டி கிளிகளை மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் பூக்களை வந்து புழுக்களை எல்லாம் வந்து உண்ணும் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரைகோகிரமான்னு சொல்றோம், ட்ரைகோகிரமா குளவிகள், இது குளவி வகை சார்ந்தது. இவை வந்து தீமை செய்யும் பூச்சிகளோட முட்டைகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள இந்த இது போய் முட்டை வைக்குங்க. இது அதுக்குள்ள முட்டை இட்டதுக்கு அப்புறம் அவை பொறிப்பதற்கே என்னது முன்பதாகவே அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அழிச்சிரும், பொறிக்கவே கூடாது எக்கையே, அந்த எக்கு அப்படியே அழிச்சிரும் சார். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா தேனீக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் சார். இது வந்து நமக்கு வந்து மகரந்த சேர்க்கை மூலம் பயிர்கள் விளைச்சலை வந்து ரொம்ப அதிகரிக்குது சார்.
0: ஓகே,
1: அது இல்லைன்னா பயிர் விளைச்சலே இருக்காதுங்க
0: கண்டிப்பா. ஓகே மேம், இதுல பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து அதிகமா பயன்படுத்துறதுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் மேம்?
1: சார், ஆக்சுவலா இந்த நன்மை செய்யும் பூச்சிகளின் அழிவுன்னு இருக்கு இல்லைங்களா, அது ஒண்ணு, தீமை செய்யும் பூச்சிகள் அது ரெண்டு சேர்ந்தது என்னன்னு கேட்டா விவசாயிகளின் நண்பனாகவும் இருக்குங்க, அதே மாதிரி அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாகவும் இருக்குங்க. இந்த பொறிவண்டு, தேனீக்கள் இதையெல்லாம் அழிக்குதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், என்னன்னு கேட்டீங்கன்னா ரிசர்ஜன்ஸ் சொல்லுவோம், எதிர்ப்பு திறன். பூச்சிகள்ல வந்து நம்ம ரசாயன மருந்துகளுக்கு பழக்கி பழக்கி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தங்களோட

0: எதிர்ப்பு திறனை வந்து அதிகரித்துக் கொள்கிறதுங்க. அதான் ரிசர்ஜன்ஸ் சொல்றோம். அதனாலதான் நம்ம சில பூச்சிகள் நம்மளால அழிக்கவே முடியலைங்க. எக்ஸாம்பிள் நம்ம கொசுவே இருக்கு பாருங்களா, அதுவே அழிக்க முடியல நம்மளால. இதனால வீரியம் மிக்க மருந்துகளுக்கு என்ன வேலை செய்யாமல் போகுதுங்க. அதே மாதிரி சுகாதார கேடு, உணவுல ரசாயன நச்சு தங்கிருது, ரெசிடியூஸ் வந்து அப்படியே படிஞ்சிருக்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரேப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல வெள்ள வெள்ளையா இருக்கும் பாருங்க. அது மனிதர்களுக்கு புற்றுநோய் உருவாக்குது, சிறுநீரக பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, இவை போன்ற நோய்களை எல்லாம் ஏற்படுத்துதுங்க. சுற்றுச்சூழல் மாசும் பெரிய விஷயம் அதுதாங்க சார். நிலத்தடி நீர் அதை மாசுபடுத்துது, மண் வளத்தை கெடுக்குதுங்க. மண் வளத்தை எப்படி மாசுபடுத்துன்னு கேட்டீங்கன்னா பிஹெச் சேஞ்ச் பண்ணிருங்க சார். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலிஃபிளவர் தோட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ட்ரம் ஃபுல்லா பெஸ்டிசைட் வச்சிருப்பாங்க சார். அதுக்குள்ள அதை முக்கியதான் எடுத்துதான் நமக்கு மார்க்கெட்டுக்கு வருது. இப்படி முக்கி எடுக்கிறப்ப அப்படியே அந்த ஃபீல்டு பக்கமெல்லாம் போனீங்கன்னா வெள்ளையா படிஞ்சிருக்குங்க ஃபீல்டுலயே. அப்ப அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பிஹெச் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காரத்தன்மை வாய்ந்ததா இருக்கணும். ஆல்கலைனா இப்படி பெஸ்டிசைடு உபயோகிச்சு அந்த காரத்தன்மையே போய் அமிலத்தன்மை உருவாக்கிருதுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டே வந்து நமக்கு உபயோகம் இல்லாம போயிடும்.
1: ஓகே மேம். அதே மாதிரி இயற்கை முறையில பூச்சிகளை கட்டுப்படுத்த என்னென்ன வழிகள் இருக்குங்க மேம்?
0: நம்ம பெஸ்ட் மெடிசன் நம்ம வேப்பன் சார். வேப்பெண்ணெய் இருக்குங்கள, வேப்பெண்ணெய்ங்க, அதே மாதிரி வேப்பம் கொட்டை கரைச்சல், இது எல்லாமே பூச்சிகளோட இனப்பெருக்கத்தை தடுக்குதுங்க. அதே மாதிரி பயிர்களையும் வந்து பூச்சிகள் உண்ணாமல் வந்து பாதுகாக்குதுங்க. இன்னொன்னு பஞ்சகாவியான்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம் சார். மற்றும் ஆமா மூலிகை பூச்சி விரட்டிகள்னு கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த ஆடா தோடா இலை, எருக்கஞ்செடி, சோற்று கற்றாழை, இதெல்லாமே சேர்ந்ததுதான் சார். அதே மாதிரி புகையிலை போன்றவற்றையும் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு கரைச்சலை உருவாக்குறோம். இந்த கரைச்சல் தான் சார் நம்ம என்னன்னு சொல்றோம், பஞ்சகாவியம்னு சொல்றோம். இதை வந்து போட்டோம்னா போதும் சார், பூச்சிகள் எல்லாம் போயிடும் சார். அதே மாதிரி இன்னொன்னு ஸ்டிக்கி டிராப்ஸ் சொல்றோம், ஒட்டும் பொறிகள்னு சொல்றோம். மஞ்சள் மற்றும் நீல நிற ஒட்டும் அட்டைகள் இருக்கு இல்லைங்களா, இதை பயன்படுத்தினோம்னா இந்த அஸ்வினி வெள்ளை ஈக்க இதை எல்லாமே இது கவர்ந்துருங்க. அப்ப நம்ம எடுத்து அழிச்சிடலாம். இன்னொன்னு வந்து இன கவர்ச்சி பொறிகள், அதாவது பெரமோன் டிராப்ஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சப்போஸ் ஆண் இன பூச்சிகளை வந்து கவர்றதுக்காக பெண் இனத்தோட பெரமோன் வந்து நம்ம கெமிக்கலாவே உருவாக்கி வச்சிடலாம் சார். வச்சோன்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே ஆண்களை எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிருங்க. அதை அட்ராக்ட் பண்ணணும்னு என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அதை எல்லாம் கையோட ஒட்டுக்கா எல்லாத்தையும் எடுத்து நம்ம அழிச்சிடலாம். அப்போ என்ன பண்ண, ஒரே ஒரு செக்ஸ் தான் இருக்கும், மோனோ செக்ஸ் மட்டும் தான் அங்க இருக்கும். அதனால இனப்பெருக்கம் செய்ய முடியாது, அப்புறம் அதனால எக்கும் வராதுங்க சார். அதனால அப்படியே அழிஞ்சு போயிருங்க அதோட. அடுத்தது வந்து பறவை பறன்கள்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். நம்ம தோட்டங்கள் எல்லாம் இருக்குங்க, வயல்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பறவைகள்ல வந்து உட்கார்றதுக்காக ஒரு தூண்கள் மாதிரி அமைச்சிருப்பாங்க. இதையெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, புழுக்களை கொத்தி கொத்தி அழகா சாப்பிட்டுட்டு போயிடும் சார். இது எல்லாம் பண்ணோம்னாலே போதும் சார், நமக்கு இயற்கை முறையில நம்ம பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்திடலாங்க.
1: ஓகே. அதே மாதிரி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, ஐபிஎம்னு சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து எளிமையா உங்களால சொல்ல முடியுமா மேம்?
0: சொல்றேன் சார். சார் ஆக்சுவலா இதுதான் இப்ப வந்து பெஸ்ட் மெத்தடு நமக்கு. இப்ப எல்லாருமே மோஸ்ட்லி இதைதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, அதாவது இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம், அது ஷார்ட் ஐபிஎம்னு சொல்றோம். இது வந்து பூச்சிகளை வந்து முற்றிலும் அழிப்பதுக்காக அல்ல, என்னன்னு கேட்டா பயிர்களை சேதம் விளைவிக்காத அளவுக்கு கட்டுப்படுத்து, இவற்றோட எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்துதுங்க, பூச்சிகளோட எண்ணிக்கையை. அதனால அந்த கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்குங்க அப்படி. அதுக்காக தான் நம்ம ஐபிஎம்ஏ போறோம். இதுக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே வந்து நம்பி இருக்காம இதுல என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சேர்ந்து கலவையா பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உளவியல் முறைன்னு ஒண்ணு இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா சரியான பட்டத்துல நம்ம விதைக்கணும், அதே மாதிரி பயிர் சுழற்சி முறையும் கரெக்டா இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இயற்பியல் அல்லது இயந்திர முறைன்னு சொல்றோம். பூச்சிகளை நம்ம இப்படி ஃபீல்டுக்கு போறப்பவே கையால எடுத்து எரிக்கிறது சார், இல்லாத ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் விளக்கு விளக்கு பொறிகள் சொல்லுவோம், லைட் டிராப்ல அதை வச்சிங்கனாலே பூச்சி எல்லாம் அட்ராக்ட் ஆயிருங்க, அதை எடுத்து அப்படியே அழிச்சிடலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிரியல் முறை, நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கு இல்லைங்களா, அது மற்றும் ஒட்டுணிகள் இருக்கு இல்லைங்களா, அதுல வயல விட்டுட்டோம்னா அதுவும் போய் அழிச்சிருங்க. அடுத்தது ரசாயன முறை, மேலே உள்ள எந்த முறையும் பலன் அளிக்கல, அப்ப பூச்சிகள் எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகக்கூடாதுன்னு பார்ப்போம். ஒரு ஈட்டியல்னு ஒண்ணு சொல்லுவாங்க சார், அதாவது பொருளாதார சேத நிலை வரம்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்டு லெவல்னு சொல்றோம் சார். ஈட்டியல் இதை தாண்டும் போது மட்டும்தான் நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பூச்சி கொல்லியோ எதையோ யூஸ் பண்ணணுங்க. அப்படி இல்லைன்னா மிக குறைந்த அளவில் பூச்சி இருந்துச்சுன்னா தயவு செய்து பூச்சி மருந்தே நம்ம போட வேண்டாங்க. பூச்சி கொல்லியை பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லது.
1: ஓகே மேம். இதே மாதிரி கொசுக்களால் பரவக்கூடிய நோய்களை தடுக்க மக்கள் வந்து என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை

0: நடவடிக்கைலாம் எடுக்கலாமே.
1: சார் நமக்கு நல்லா தெரியும், நம்ம இப்ப வீட்டு வீட்டுக்கு நம்ம சுகாதார ஆளுகள்லாம் வராங்க, வந்து நம்ம தொட்டி எல்லாத்தையும் திறந்து திறந்து பாக்குறத பாத்துருக்கோம் இல்லைங்களா? அதே தான் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். நீர் தேங்குவதை தடுத்தல் ஃபர்ஸ்ட், வீட்டை சுற்றிலும் நல்லா சுத்தமா வச்சிருக்கணும். மொட்டை மாடிகள்ல இந்த டயரு உடைந்த பானை சரட்டி இருக்குல்ல சார் தேங்காவோடு, அதையெல்லாம் வந்து தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொண்டோம்னாலே போதும் சார், நம்மளால வந்து இந்த மஸ்கிட்டோஸ ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணலாங்க. எஸ்பெஷலி இந்த ஏடிஸ் கொசு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நல்ல தண்ணியில மட்டும்தான் சார் முட்டை வைக்கும். அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னாலே வாட்டர் சோர்ஸ நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். இன்னொன்னு வந்து கொசு வலைகள், ஜன்னலுக்கு எல்லாம் கொசு வலை அடிக்க வேணும். இப்ப மோஸ்ட்லி எல்லா வீட்லயும் இதை பழகிட்டாங்க சார். அதே மாதிரி நம்ம தூங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பெஸ்டிசைட் இருக்கிற அந்த காயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம வெறும் கொசு வலை போட்டாலே போதும் சார். இங்க ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் சார், என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்ப நம்ம ட்ரக் யூஸ் பண்றப்போ ஒரு சர்டைன் எம்ஜி உள்ள போனாதான் நமக்கு காய்ச்சல் சரியாது இல்லைங்களா, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது. அதே மாதிரிதான் இருக்கும், நம்ம டெய்லி கொஞ்சம்

0: யூஸ் பண்ணாம வெறும் கொசு வலை போட்டாலே போதும் சார். இங்க ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன் சார், என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்ப நம்ம ட்ரக் யூஸ் பண்றப்போ ஒரு சர்டைன் எம்ஜி உள்ள போனாதான் நமக்கு காய்ச்சல் சரியாது இல்லைங்களா, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது. அதே மாதிரிதான் இது, நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சுவாசிச்சுட்டே இருந்தோம்னா இந்த நச்சுத்தன்மை வாய்ந்தது ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு ஆஸ்துமா, வீசிங் ட்ரபிள், சளி எல்லாம் புடிச்சிரும் சார். ஓகே, அதுக்காக தான் நம்ம கொசு வலையில தூங்கணும்னு சொல்றது. அப்புறம் வாரம் ஒரு முறை வந்து உலர் நாள் சொல்றோம் சார், இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரை டே. தண்ணீர் சேமிச்சு வைக்கிற தொட்டி எல்லாம் இருக்கு இல்லைங்களா சார், வாரம் ஒரு முறை வந்து நல்லா தேய்ச்சு கழுவி காய வச்சோம்னாலே போதுங்க. அப்புறம் அடுத்தது வந்து இயற்கை விரட்டிகள் சொல்றோம், ஒண்ணும் இல்ல நொச்சி இலை, நம்மளோட வேப்பிலை, இதை வச்சு நம்ம புகை போட்டாலே போதும் சார். அல்லது வேப்ப எண்ணெயை நம்ம கை கால தடவிட்டோம்னாலே போதும், கொசு வந்து நம்மளுக்கு கடிக்காது சார்.
1: ஓகே மேம், ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டுடுகிற இந்த நிகழ்ச்சி சித்திர சேவானம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பூச்சியியல் குறித்து பேராசிரியர் முனைவர் சுஜாதா அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.

0: 5 மணி 28 நிமிடத்தில் நடந்திருக்கும் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுகிற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு பூச்சியியல் குறித்து பேராசிரியர் முனைவர் சுஜாதா அவங்க கூட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். மேம், இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, ஜூலை 1 7 தேதி வரைக்கும் வன மகோத்சவ வாரம் வந்து கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் மேம்.
1: சார், ஆக்சுவலா வன மகோத்சவ் அப்படின்னாலே ஃபாரஸ்ட் ஃபெஸ்டிவல்னு ஹிந்தியில சொல்றாங்க சார், வன பண்டிகை. இது வந்து 1-7 சொன்ன மாதிரி ஜூலை 1-7 வரைக்கும் இருக்குங்க. என்னன்னா மெயின் அவங்க வேலையை என்னன்னு கேட்டா ட்ரீ பிளான்டிங் தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க சார்.
0: பட்
1: இது ஆக்சுவலா யார் இதை வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்பத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்திய அரசுல இருந்த யூனியன் மினிஸ்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட், அதாவது வேளாண்மை மற்றும் உணவுத்துறை அமைச்சர் இருக்காரு இல்லைங்களா, அவர் கே எம் முன்ஷிங்கிறவரு. அவரு வந்து 1950s ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாருங்க சார். அவரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து பப்ளிக் ஒரு என்தூசியாசம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த காடுகளை பாதுகாத்தல் மற்றும் ட்ரீ பிளான்டிங் இருக்கலாம், மரம் வளர்த்தல், மரம் வைத்தல், இதுக்காக தான் இதை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணது சார். அப்புறம் இந்த 2026 என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு நம்ம நேஷனே வந்து அவர் தள்ளி விடுறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, காடை வந்து வளருங்க, காடை வந்து நம்ம உருவாக்கணும், ஏஃபாரஸ்டேஷன், அதுக்கு வந்து இது பண்ணிக்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிளைமேட் சேஞ்ச் நமக்கு நிறைய பாக்குறோம், அதுல கிளைமேட் ஆக்ஷன் எடுக்க, அதே மாதிரி பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த இதுக்காக 2026 இதுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சார்.
0: ஓகே மேம், சரி, இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். தேனி, குளவி அல்லது விஷப்பூச்சி, இதெல்லாம் கடிச்சா உடனடியா நம்ம என்ன செய்யணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: சார், ஃபர்ஸ்ட் இந்த கொடுக்கு இருக்கு இல்லைங்களா, அதான் நம்ம ஃபர்ஸ்ட் அகற்றணுங்க. தேனி கடிச்சால அதோட கொடுக்கு வந்து நம்ம தோல்ல இருக்கும், அத வந்து நகத்தாலையோ அல்லது கத்தியில வந்து மொக்க கத்தி இருக்குன்னு சொல்லுங்க, முனக்கத்தி, அதுலதான் சார் அந்த பகுதியில வச்சுதான் நம்ம சுரண்டி எடுக்கணுங்க. விரலால அழுத்தக்கூடாது, அழுத்தினம்னா நச்சுப்பை வந்து மேலையும் வந்து உள்ள போயிருங்க, அமைக்க திருப்பி விஷம் என்ன இருந்ததுன்னா விஷம் இறங்கிருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, கழுவணும் நல்லா, அந்த கடித்த இடத்த வந்து சோப்பு போட்டு குளிர்ந்த நீரால உடனடியாக கழுவ வேணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஸ் ஓத்தணுங்க. வீக்கம் மற்றும் வலியை குறைக்கணும்னா நம்ம ஐஸ் ஓத்துறோம் எப்போதும் போல, அந்த சுத்தி இருக்கிற இடத்துல வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணுங்க. அப்புறம் இயற்கை மருத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு சுண்ணாம்பு, நம்ம பெரியோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுண்ணாம்பு அல்லது துளசி இலைச்சாறு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து தடவலாம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நச்சு இருக்கு இல்லைங்களா, இந்த நச்சு வந்து அமிலத்தன்மையை வந்து நடுநிலையாக்குறதுக்காக தான் நம்ம இதை தடவ சொல்றாங்க. அதே மாதிரி மருத்துவ உதவி வந்து இமீடியட், அதாவது மூச்சு திணறல் சிலருக்கே இருக்குங்க, பார்த்தா பூச்சி குட்டியாதான் இருக்கும் சார், ரொம்ப சிறிய இன்செக்டா தான் இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கடிச்சா நமக்கு வந்து மூச்சு திணறல் வரும், தலை சுற்றல் வரும், சில டைம் மூஞ்சி எல்லாம் வீங்கிடும் சார், முகம் வீக்கம் வந்து அவ்வளவு இருக்குங்க. அப்புறம் ஒவ்வாமை, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் தான். இந்த அறிகுறி தென்பட்டா இமீடியட்டா வந்து பேஷண்ட் வந்து மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறணும் சார்.
0: ஓகே மேம், அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல கரப்பாம்பூச்சி, ஈ, கொசு இந்த மாதிரி பாதுகாப்பாக கட்டுப்படுத்த என்ன வழிகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: சார், இப்ப நம்ம இந்த கரப்பான் பூச்சி பாத்தீங்கன்னா சமையல் அறையில தான் இருக்கும், நமக்கே தெரியும். சமையல் அறையை எப்போதுமே நம்ம வந்து சுத்தமா வச்சிருக்கணும், உலர்ந்தே காணப்படணும் அது. அதே மாதிரி உணவுப் பொருட்களை வந்து எப்போதுமே திறந்து வைக்கவே கூடாது சார். அதே மாதிரி

0: போரிக் ஆசிட் பொரி அமிலம்னு சொல்லுவாங்க அது, மற்றும் நம்ம சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, இது கலந்த உருண்டைகளை வந்து அங்கங்க மூளையில மூளையில வச்சோம்னாலே கற்பாம்பூச்சி வராதுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஈக்கள், இந்த புதினா எண்ணெய், கற்பூர எண்ணெய் அல்லது துளசி இலைகள் இருக்குங்களா, அதுல வீட்டுல வச்சிங்கனாலே ஈ வராது. அதே மாதிரி எலுமிச்சம்பள பழம் இருக்கு இல்லைங்களா சார், அது பாதியா கட் பண்ணீங்க, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற பாத்தீங்களா கிராம்பு கிளவு, அந்த கிராம்பு அதுல நம்ம குத்தி வச்சோம்னாலே வந்து ஈக்கள் வராதுங்க. அதே மாதிரி கொசுக்கு ஆஸ் யூஷுவல் தான், மாலை நேரங்கள்ல ஜன்னலை வந்து நம்ம அடைச்சு வச்சிடணும். அதே மாதிரி லெமன் கிராஸ் அல்லது சிட்ரோன் இல்லான் இருக்குங்க, அந்த எண்ணெய வந்து அந்த அறையில ஜஸ்ட் அப்படியே தொளிச்சு விட்டோம்னாலே போதுங்க, கொசுக்கள் வராது.
1: ஓகே மேம், நிறைய வழிகள் இருக்கு இல்லையா. அதே மாதிரி தேனீக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது, இது வந்து ஏன் வந்து கவலைக்குரிய விஷயமா இருக்கு
0: சார்? குட் க்வெஸ்சன் சார், இது என்ன ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது விஞ்ஞானி இருக்காருங்களா, நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்,
1: ஆமாங்க,
0: அந்த விஞ்ஞானி ஒரு ஒரு சேயிங் கொடுத்திருக்காரு சார், பூமியில இருந்து தேனீக்களை அழிச்சோம்னா மனிதன் வந்து வெறும் 4 ஆண்டுகள் தான் வாழ்வான், மிச்சம் இருக்கிற 4 ஆண்டு தான் நமக்கு அழிச்சிட்டோம்னா தேனிய அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க சார், இப்போ அந்த கருத்து வந்து இப்ப நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உண்ணம் உணவுல வந்து 1/3 வந்து தேனீக்கள் இருக்கு இல்லைங்களா, அதோட மகரந்த சேர்க்கையால் தான் உருவாகுது. அதே மாதிரி தேனீக்கள் குறைந்தால் என்னென்னலாம் குறையும், காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் உற்பத்தி, இது எல்லாமே குறைஞ்சிரும் சார், எல்லாமே கடுமையான பாதிப்பு நம்ம பார்க்கலாம். அதுமே உலகளாவிய லெவல்ல உணவு பஞ்சம், பொருளாதார வீழ்ச்சி, இது எல்லாருமே ஏற்படுங்க.
1: ஓகே மேம், இதே மாதிரி காலநிலை மாற்றம்லாம் இருக்கு, இது வந்து பூச்சிகளோட வாழ்க்கையும் விவசாயத்தையும் எப்படி பாதிக்கிறது, எந்த மாதிரி பாதிக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: திடீர் பூச்சி தாக்குதல், அப்ப வெப்பநிலை என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கும் போது பூச்சிகளோட வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் வேகமா அதிகரிக்கும் சார். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு முதல் இல்லாத வகையில பாத்தீங்கன்னா பயிர்கள் பூச்சிகள் எல்லாமே வந்து ஜாஸ்தியா நாசம் பண்ண ஆரம்பிச்சுங்க. எடுத்துக்காட்டா, இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி பாத்திருப்பீங்க, நார்த்ல வந்து வெட்டி கிளிகள் படையெடுத்ததுன்னு பார்த்தோம். இது எல்லாம் பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் தான் சார், அதனாலதான் நமக்கு காலநிலை மாற்றம் ஒண்ணு. அதே மாதிரி பயிர் மற்றும் பூச்சிகளோட கால முரண் எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலநிலை மாற்றத்தால தாவரங்கள் வந்து பூக்கும் காலமும் பூச்சிகள் முட்டையிட்டு காலம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெளிவரும் காலமும் மாறுதுங்க. அப்படி மாறுறப்போ மகரந்த சேர்க்கை பாதிக்கப்படுது. அதே மாதிரி புதிய இடங்களுக்கு பரவிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, குளிர்ச்சியான பகுதியில வாழ்ந்துட்டு இருக்க பூச்சிகள் எல்லாம் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க எங்கடா நமக்கு குளிர்ந்த பிரதேசம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க இடம் பெயர்ந்துடும். அப்படி இடம் பெயர்றப்போ அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்க விவசாயத்தையும் அது பாதிக்கும்.
1: ஓகே மேம், அதே மாதிரி உயிரின பன்முகத்தன்மைன்னு சொல்லக்கூடிய பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுல பூச்சிகளோட பங்கு என்னவா இருக்கு?
0: பூச்சிகள் வந்து சார், இயற்கை செய்ய வந்து சமநிலையா இருக்கிறதுக்கு மையப்புள்ளியே நம்ம பூச்சிதான். அவை மண்ணை வந்து உழுது காற்றோட்டமாக்குகிறது, தாவரங்களோட பன்முகத்தன்மைக்கு, அதாவது விதை இருக்கு இல்லையா சார், விதை உருவாக்கம், இத எல்லாத்துக்குமே இது உதவுதுங்க. அதே மாதிரி பிற விலங்குகளுக்கு உதவு உணவாகுது. மோஸ்ட் ஆஃப் தி அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா இதனாலதான் வந்து அதுக்கு உணவே கிடைக்குதுங்க. அதே மாதிரி காடுகள்ல வந்து விழுகக்கூடிய இலைகள், தலைகள், இது எல்லாமே மட்க செய்யுது, மண்ணிற்கு உரமும் ஆக்குது. பூச்சிகள் இல்லைன்னா ஒட்டுமொத்த பல்லுயிரி சூழலுமே சிதைந்து விடுங்க, பயோடைவர்சிட்டியே இருக்காது நமக்கு.
1: ஓகே மேம், சரி, தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்னைக்கு சித்திர செவ்வாரம் நிகழ்ச்சியில பூச்சியல் குறித்து பேராசிரியர் முனைவர் சுஜாதா அவங்க கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: 5 மணி 40 நிமிடத்தில் இணைந்திருக்கவர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் பூச்சியியல் குறித்து பேராசிரியர் முனைவர் சுஜாதா அவங்க கூட நம்ம நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். மேம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சியியல் துறை, இதை படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதே மாதிரி இந்த துறையில் வேலை வாய்ப்புகள் மற்றும் ஆராய்ச்சி வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
1: சொல்கிறேன் சார். பூச்சியியல் ஆக்சுவலாக பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி, நம்ம ஃபாரஸ்ட்ரிக்கு போகலாம், அக்ரிகல்ச்சர் வித் என்டமாலஜி ஸ்பெஷலைசேஷன், பூச்சியிலே ஸ்பெஷலைசேஷன் எடுத்து அக்ரியில் படிக்கலாங்க. அதே மாதிரி பூச்சியல் படிக்கும் மாணவருக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்களா, இப்போ வந்து வேலை வாய்ப்புகள் பார்த்தோம்னா, அரசு துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்களில் நம்ம உதவி பேராசிரியர்லாம் போகலாம். பூச்சியல் விஞ்ஞானிகள், ஏஆர்எஸ், அது என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஆக்சுவலாக இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது சார், அக்ரிகல்ச்சர் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் சயின்டிஸ்ட்னு இருக்குங்க, ஏஆர்எஸ்னு. அதுல வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கு சார், எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் இருக்கும், மெயின் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்குங்க. இது வந்து கிளியர் பண்ணாலே நம்ம ஊர்ல இருக்க சுகர் கேன் பிரீடிங், காட்டன் ரிசர்ச், இதுக்கு எல்லாத்துக்குமே சயின்டிஸ்டா வந்துடலாம் சார். அதாவது ஆல் ஓவர் இந்தியா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐசிஏ கீழே வர்றது, அதுக்கு எல்லாத்துக்குமே ஏஆர்எஸ் இருந்தா சயின்டிஸ்டாவே போயிடலாம் சார். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டும் இருக்குங்க, மற்றும் வேளாண்மை அதிகாரிகள் ஏஓ சொல்றல சார், அந்த போஸ்டுக்கும் போகலாம் சார். அதே மாதிரி தனியார் துறை எடுத்துட்டோம்னா, பூச்சிக்கொல்லி தயாரிக்கும் நிறுவனங்கள், விதை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள், மற்றும் உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வகங்கள் எல்லாம் வந்து தரக்கட்டுப்பாட்டாளர்களாக போகலாம். அதே மாதிரி சுகாதாரத்துறை எடுத்துட்டோம்னா, உலக சுகாதார நிறுவனம் WHO இருக்கு இல்லைங்களா சார், அங்க மலேரியா மற்றும் இந்த டெங்கு கட்டுப்பாடு வாரியங்கள் இருக்கு இல்லைங்களா, மருத்துவ பூச்சியியலாளர்கள் அங்க, அதாவது மெடிக்கல் என்டமாலஜிஸ்ட் சொல்லுவோம் சார், அந்த வேலைக்கு போகலாம். அதே மாதிரி சுங்கத்துறை, கஸ்டம்ஸ் அண்ட் குவாரண்டைன்ஸ், வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய தாவரங்கள், பூச்சிகள், இந்த தாவரங்கள்ல வந்து ஏதாவது பூச்சி இருக்கா என்னன்னு வந்து செக் பண்றது சார். அது இது அங்க மட்டும் இல்ல சார், நம்மளே இப்ப ஸ்டேட் டு ஸ்டேட்

0: கொண்டு போக கூடாதுங்க, குவாரண்டைன் இருக்கு அங்க. வி நீட் என்டமாலஜி. ஆமாங்க சார், பார்த்துதான் அனுப்புவாங்க ஸ்டேட் டு ஸ்டேட் போறப்ப. அப்ப இந்த தாவரங்கள்ல இருக்கிற பூச்சிகள் உள்ளதான்ற வந்து பரிசோதிக்கணும். அதுக்கு தாவர தனிமைப்படுத்தல், அந்த பிளான்ட் குவாரண்டைன் சொல்றோம் சார்,
1: தாவர தனிமைப்படுத்துதல் சொல்றோம்.
0: அந்த அதிகாரியா பதவி சொல்லுங்க சார்.
1: இல்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க மேம்?
0: சார் அவங்க பார்த்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க சார், அதை எடுத்துட்டு போக விட மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம கண்ட்ரிக்குள்ள வரவும் அவங்க விட மாட்டாங்க சார். அந்த கண்ட்ரிக்குள்ள அப்படி தெரியாம வந்ததுதான் சார் நம்ம பார்த்தீனியம், வீட்டோட வந்ததுதான், கோதுமையோட வந்ததுதான் நமக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை இது. அது மாதிரி அதனால சார் அதுக்காகவே அந்த குவாரண்டைன் இருக்குங்க, பிளான்ட் குவாரண்டைன் சொல்லுவோம், அதை வந்து பாத்துருவாங்க சார். அங்க வந்து என்டமாலஜிஸ்ட் வந்து ரொம்ப வாண்டட் சார். அதே மாதிரி ஆராய்ச்சி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப புதுசா பாத்தீங்கன்னா புதிய பூச்சி வகைகள் கண்டறியிறோம் சார். அதே மாதிரி பூச்சிகள்ல மரபணு ஆராய்ச்சி, இன்செக்ட் ஜீனோமிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப தேவைப்படுறாங்க ஆட்கள். அதே மாதிரி ரசாயனத்திற்கு மாற்றாக சூழலுக்கு உகர்ந்த ஒரு உயிர் பூச்சிக்கொல்லி பயோ பெஸ்டிசைட் அதை உருவாக்கணும், அது உருவாக்குறதுக்கு ஆட்கள் தேவை. அதே மாதிரி தடய அறிவியல் பூச்சி பூச்சியியல் சார், அதாவது ஃபோரன்சிக் என்டமாலஜி சொல்றோம் இல்லைங்களா, கொலையின்ற உடல்கள் கடக்கும் இல்லைங்களா, அந்த உடல்கள்ல பூச்சிகள் வச்சுதான் அது பூச்சிகளோட வயதை வைத்து நம்ம வந்து மரண நேரத்தை வந்து கண்டறியலாங்க. அது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இது
1: ஓகே மேம்,
0: இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு சார் என்டமாலஜி.
1: இல்ல ரொம்ப பெரிய வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சோ இதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் விரும்பக்கூடிய இந்த படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பூச்சிகளை பற்றி மக்களிடையே இருக்க ஒரு மிகப்பெரிய தவறான நம்பிக்கைனா அது என்ன மேம்?
0: சார் மிகப்பெரிய தவறான நம்பிக்கை என்ன என்னங்கன்னா, கண்ணில் படுறதெல்லாம் அடிப்போம் பாருங்க. நம்ம வீட்டிலேயே ஒரு கருப்பாம்பூச்சி போச்சுன்னா அடிப்போம், ஒரு பள்ளி போச்சுன்னா அடிக்கிறோம். அதே தான் சார், கண்ணில் படுற எல்லா பூச்சிகளும் ஆபத்தானவை நம்ம நினைச்சுக்கிறோம். நினைச்சிட்டு என்ன பண்றோம், முதல் வேலையை எடுத்து அடிச்சு விட்டுறோம்.
1: கண்டிப்பா
0: அதுதான் மக்களிடையே உள்ள மிகப்பெரிய தவறான நம்பிக்கை சார். பலர் வந்து இந்த தேனீக்கள், இந்த பொறிவண்டுகள், இந்த சிலந்தி எல்லாம் இருக்குல்ல சார், அதை பார்த்தாலே பயந்து என்ன பண்றாங்க, இமீடியட்டா எடுறா பூச்சிக்கொல்லி அடுறான்னு சொல்லி அடிச்சு விட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு சார். ஏன்னா அதெல்லாம் நமக்கு நன்மை செய்யக்கூடியவை. அதே மாதிரி பூச்சிகள் கடிச்சா மட்டுமே நம்ம வந்து என்னது, அது ஏது கடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது பண்ணாதான் அது வந்து கடிக்கும். டிஃபென்ஸ், டிஃபென்ஸுக்காக தான் அது கடிக்குது நமக்கு. தற்காப்பு, அது தற்காப்பு வேணும் இல்லைங்களா, அதுக்காக தான் அது கடிக்குது. அதே மாதிரி மனிதர்களை தேடி வந்து பழி வாங்காது, அதை வந்து நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். ஓகேவாங்க சார், இது பண்ணோம்னாலே போதும் சார்.
1: சரிங்க மேம், புரிஞ்சுது மேம், நல்லாவே புரிஞ்சுது, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம பேசலாம் பூச்சிகள் குறித்து. பேராசிரியர் முனைவர் சுஜாதா அவங்க கூட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: 5:50 நிமிடத்தில் இல்லையா ஆகாஷ்வாணி கம்பியத்தில் 103 FM-ல கேட்டுட்டு இருக்கோம். சித்திர சிவானம் பூச்சியல் குறித்து பேராசிரியர் முனைவர் சுஜாதா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு பெரிய டவுட் இருக்கு மேம், அதாவது பூச்சிகள் வந்து உண்மையிலே தூங்குமா இல்லையா, இல்ல பூச்சிகளுக்கு வந்து மெமரி பவர்ஸ் எல்லாம் இருக்கா, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: ஏன் சார் நம்ம தூங்குற பூச்சி தூங்க கூடாதா?
0: இல்ல தெரியலையே, அதனாலதான் கேக்குறேன். ஏன்னா எப்பவுமே வந்து சுத்திக்கிட்டு இருக்கு
1: பூச்சி, வந்து கண்டிப்பா தூங்கும் சார்.
0: இப்ப
1: நம்ம எல்லாம் பாலூட்டிகள், நம்ம வந்து கண்ணு இமைகள் இருக்கு நமக்கு, ஆனா அதுக்கு கண் இமைகள் கிடையாது, அதனால அசையாம இருக்கும் சார். அப்படியே பாத்தீங்கன்னா அவற்றோட உணர்கொம்புகள் வந்து அந்த இப்ப காக்ரோச் எல்லாம் முன்னாடி ரெண்டு நீட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஆண்டனா, அத வந்து தொங்கிய நிலையில இருக்கும் சார். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அது ஓய்வு எடுக்குது, அதுக்கு வந்து டோர்போர் சொல்றோம் அல்லது ஸ்லீப் லைக் ஸ்டேட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தேனீக்களும் ஈக்கள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இரவுல தூங்குவதா நிரூபிச்சிருக்காங்க, இரண்டு இரவுல தூங்குது. அதே மாதிரி நினைவாற்றல் பாத்தீங்கன்னா பூச்சிகளுக்கு சிறந்த நினைவாற்றல் உண்டு சார். மெயினா நம்ம ஆளு தேனி இருக்கு பாத்தீங்களா, குறிப்பா தேனீக்கள் வந்து தங்கள் தேன் எடுக்கும் மலர், அது இருக்கும் திசை, அதோட தூரம் மற்றும் வடிவம், இது எல்லாத்தையுமே கரெக்டா நினைவில் வச்சிருக்கும் சார். இதை வந்து என்ன தெரியல திருப்பி வரும், தங்கள் கூட்டுக்குள்ள வந்து மற்ற தேனிகளுக்கு ஒரு டான்ஸ் போடும் சார், அதுக்கு பேரு வேகல் டான்ஸ் சொல்லுவோம். அந்த நடனத்துக்கு பேரு வேகல் டான்ஸ். அந்த நடனத்தை போட்டுச்சுன்னா அதன் மூலமா அது எங்க இருக்குன்னு விளக்குது, அதுக்காக தான் அந்த டான்ஸே. அதே மாதிரி எறும்புகளும் தங்கள் செல்லும் வழியை வந்து கரெக்டா நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, அந்த அளவுக்கு அது திறன் படைத்தவை.
0: சூப்பர் சூப்பர் மேம், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு தகவல். அதே மாதிரி எதிர்காலத்துல பூச்சியல் துறையில என்ன புதிய மாற்றங்கள் இல்ல என்னென்ன கண்டுபிடிப்புகளை வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க மேம்?
1: சார் பூச்சிகள் மூலமா இந்த பிளாஸ்டிக் நமக்கு இப்ப பெரிய ஹிண்ட்ரன்ஸா இருக்கு பாருங்க சார, அதனால மழை தண்ணி கூட உள்ள இறங்குறது கிடையாது, அதுவே நமக்கு வந்து தண்ணி தட்டுப்பாடுக்கு ஒரு பெரியது. அதான் இந்த பூச்சி மூலமா இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கலாம் சார். இந்த பிளாஸ்டிக்கை உண்ணக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் இருக்குங்க, என்னன்னு கேட்டா இந்த வேக்ஸ் மாத்துன்னு சொல்லுவோம், கலேரியா மலர் நல்லானுங்க சார். நம்ம இந்த ஹனி கோம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த தேனி ஏபிகல்ச்சர்ல

0: பாத்தீங்கன்னா பெரிய மெனான்ஸ், அது பெரிய பெஸ்ட் அங்க, அது மீல் வேர்ம்னு ஒண்ணு இருக்குங்க. இது ரெண்டும் வந்து பிளாஸ்டிக்கை வந்து சாப்பிடக்கூடிய தன்மை வாய்ந்ததுங்க. இதை பத்தி ஆராய்ச்சிகள் வந்து இப்ப தீவிரமா போயிட்டு இருக்குங்க சார். எதிர்காலத்துல பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு வந்து நமக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு பெரிய தீர்வா இது அமையும் சார். அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு ஏஐன் ஐபிஎம் சொல்றோம், ட்ரோன்கள் மற்றும் ஏஐ கேமராக்கள் மூலமா பயிர்கள் உள்ள பூச்சிகளை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து நமக்கு வந்து பார்க்க முடியும் சார். அது ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிஞ்சு குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு மட்டுமே நம்ம வந்து மருந்து தெளிக்கிற மாதிரி தொழில்நுட்பம் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னொன்னு வந்து மரபணு மாற்றம், கிறிஸ்பி யார் சொல்றோங்க, டெங்கு மலேரியா இது போன்ற பரப்பும் கொசுக்கள் அதோட இனப்பெருக்க திறனை வந்து நம்ம வந்து மரபணு மாற்றம் மூலமா கட்டுப்படுத்தலாம். இப்படி அதோட இனப்பெருக்க திறனை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா நோய்களை வந்து முற்றிலுமாக ஒழிக்கலாம். இதுக்கும் இந்த தொழில்நுட்பம் வந்து உருவாக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி உணவாக கூடிய பூச்சிகளை என்டமோஃபாகின்னு சொல்றோம் சார். எதிர்கால உலகம் வந்து கண்டிப்பா உணவு பஞ்சத்தை வரும், உணவு பஞ்சம் வரும். அப்படி வரும்போது இந்த உணவு பஞ்சத்தை சமாளிக்கணும்னா அதிக புரத சக்தி நிறைந்த பூச்சிகள், அதாவது வெட்டுக்கிளி சுவர்கோழின்னு சொல்றோம் இல்லையா சார், இதெல்லாம் அதிக புரத சக்தி மிகுந்ததுங்க. சோ இந்த இதெல்லாத்தையும் வந்து பாதுகாப்பான முறையில உணவா உட்கொள்ளும் முறையும் வந்து உலக அளவுல இப்ப பிரபலம் அடைஞ்சிட்டு வந்துட்டு
1: இருக்கு. சூப்பர் மேம், நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வி, அது என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நீங்க கூற விரும்பக்கூடிய முக்கியமான ஒரு அட்வைஸ்னா என்ன மேம்?
0: சார், விவசாயிகளுக்கு மெயினா சொல்லக்கூடியதுன்னா வயல்ல பூச்சி கண்ட உடனே மருந்து தயவு செய்து தெளிக்காதீங்க. பாருங்க, நல்லா மானிட்டர் பண்ணிட்டு தான் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் நல்ல பூச்சியா, அதை நம்மளோட நண்பனா அல்லது எதிரியான்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும். அதே மாதிரி தயவு செய்து ரசாயன பூச்சிக்கொல்லிகள வந்து தவிர்த்துருங்க. இயற்கை மற்றும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை வந்து கையாளுங்க. இது உங்கள் செலவையும் வந்து குறைக்குது சார். அதே மாதிரி பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு இன்னொன்னு கூட சொல்ல விரும்புறேன், சாயில்ல வந்து சார் நெமட்டோட்ஸ் இருக்குங்க, நூல்புழுன்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளே வீட்லயே கல்ச்சர் பண்ணலாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் தோண்டிட்டு அந்த சாயில்ல அந்த இருக்கிற பெஸ்டையே தூக்கி அதுக்குள்ள போட்டு வச்சீங்கன்னா 48 மணி நேரத்துல 72 மணி நேரத்துக்குள்ள அது செத்துருங்க. அதை எடுத்து ஒரு 4 நாள் வச்சீங்களா அதுக்குள்ள இருந்து இந்த நூற்புழுக்கள் வெளியே வரும். அதை அப்படியே அரைச்சு கொண்டு போய் தெளிச்சிட்டோம்னா போதும், பூச்சியை நம்ம கட்டுப்படுத்தலாம். தொளிக்கிறது எப்போதுமே சாயந்தர நேரம் தான் தொளிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா காலையில வெயில் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு 5 மணி தொளிச்சோம்னா அடுத்த நாள் காலையில 6:30 தான் வெயில் வருது, அதுக்குள்ள பூச்சியெல்லாம் மடிஞ்சிடும். அதே மாதிரி பொதுமக்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பூச்சிகள் வந்து உலக இயக்கும் சிறு பொறிகள். உங்கள் வீட்டு தோட்டத்துல ரசாயன தெளிப்பதை தயவு செய்து தவிர்த்துருங்க. பட்டாம்பூச்சி தேனிய வரவழிங்க, அப்படி அது வந்தா வெறுக்காதீங்க பூச்சிக்களை. அதே மாதிரி அவற்றை உலகை வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய அணுகுமுறை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு வரக்கூடியதெல்லாம் ரசிங்க, பட்டாம்பூச்சி தேனீக்கெல்லாம் வருதா ரசிங்க, என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இதுதான் சார் என்னோட மெசேஜ்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸோ இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிகழ்ச்சிக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்காக ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
0: தேங்க்யூ சார்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டது சித்திர சிவனம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பூச்சியியல் குறித்து பேராசிரியர் முனைவர் சுஜாதா அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக இருக்கணும் நம்புகிறேன். மீண்டும் சித்திர சிவானம் நாளை மாலை 5:00 PM-க்கு கேட்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். நன்றி.

முகாமின் வானொலி தொகுப்பு. இரவு 10:30 இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 இரண்டாவது அரையிறுதி கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை இரவு 10:30 முதல் ஆட்டு நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி நாளைய ப்ரோக்ராம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். காலை 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோபிவட்டம் கொங்கற்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் கவிஞர் ஜி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம். 7:32 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடி மேல சுட்டாரவாள் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு. 9:15 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகு நட்சத்திரம் பழம்பெரு நடிகர் இயக்குனர் SV சகஸ்ரநாமம் அவர்கள். நேர்களை, இன்று மற்றும் நாளை வர இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களை, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது, திரையில் பக்தி இசை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மற்றும் நாளை வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்று 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம், 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் அண்மையில் கோயம்புத்தூர் கருப்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடி மேல சுட்டாரவால் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு

0: better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல்மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள

0: போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாய்ச்சி கூறினார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் ஐஎன்ஏ சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சனா ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததை அவர் எடுத்துரைத்தார். அதேபோல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களுக்கான அமைதியான மற்றும் தரமான கல்விச் சூழலை உருவாக்கி தருவதற்கும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இத்திட்டத்திற்கான ஊதியம் நாளொன்றுக்கு 336 ரூபாயிலிருந்து 345 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான வேலை நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் நாளொன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் நலனை காக்க பாலாற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகியுள்ளது.

0: அது வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பு ஒட்டியிருந்தது. இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். சென்னை ஓக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புதிய மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி சுபாதேவி இன்று திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாநகர் கோபுர பூங்காவினை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பூங்காவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 11-9 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: Better than this. Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். இசையோடு என்றும் நீங்கள்
2: நேரம் 6:41 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இனி தொடர்வது பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் எங்க அம்மா மகாராணி திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது பாடலாசிரியர் புலமை பித்தன். நேயர்கள், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் வானிலை நிலவரம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் சேலமில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு. ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் பாலக்காட்டில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்குன்னு சென்னை மெட் சென்டர் தெரிவித்துள்ளது.

கேட்ட பாடல் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். நேர்களே, கோயம்புத்தூர்ல டிராபிக் எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காந்திபுரம் மேம்பாலம் மற்றும் உக்கடம் பேருந்து நிலைய பகுதிகளில் டிராபிக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அது மாதிரி அவினாசி ரோட்டை பொறுத்தவரை எஸ் பேங்க் பயணியர் மில் அந்த பகுதியிலும் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ராமநாதபுரம் சந்திப்பு மேட்டுப்பாளையம் ரோட்டில் சாய்பாபா காலனி கவுண்டம்பாளையம் பகுதிகளிலையும், அதே மாதிரி துடியலூர் பேருந்து நிலையம் மற்றும் சத்தியமங்கலம் மெயின் ரோட்லேயும் இப்போ வாகனங்களோட நெரிசல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பகுதியில் ட்ராவல் பண்ணி போகிறவங்க டிராஃபிக் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு சேஃபாக போங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

நேயர்கள் கேட்ட பாடல் அபல் ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன் மாலை பொழுது.

பால்மீனி என காரதா கேட்டேனே ஜோசியம் பார்த்தேனே ஜாதகம் உனக்கென உள்ளவனா

கொடை வெயில் மீது என் சூடு கொஞ்சம் ஓடு, நான் நீராடும் குற்றாலம் நீ. தென்காசி சாரலே பொன்மாரி தூரலே, கொதிக்குது காதலன் உள்ளம், குளித்திட வந்தது வெள்ளம். அறியாத கலையல்ல ஆரம்பம் நான் சொல்ல, அடக்கத்துக்குரிய நாடகம்.

நேயர்கள் கேட்ட பாடல் வணக்கத்திற்குரிய காதலிய திரைப்படத்திற்காக ஜாலி அப்ரஹாம் பி எஸ் சசிரேகா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

நேயர்கள் கேட்ட பாடல் நங்கூரம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ்வர்ணா பாடியது. இசை வி குமார், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 41 இந்த முகாம்கள் நடைபெறும் எனவும், இந்த சுற்றில் சுமார் 2,91,700 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காற்றின் மூலம் வேகமாக பரவும் இந்நோயானது கறவை மாடுகளின் பால் உற்பத்தியை குறைத்து விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். எனவே விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், சுயஉதவி குழுக்கள் மற்றும் மாணவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாப் செட்கோ நிறுவனம் மூலம் பல்வேறு கடனுதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 25 ரூபாயும், சுயஉதவி குழுக்களுக்கு 25 ரூபாயும், கறவை மாடுகள் வாங்க 120,000 ரூபாயும், 7% முதல் 8% வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படும். மேலும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 25 ரூபாய் வரை கல்வி கடனும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 ரூபாய்க்கு மிகாமல் உள்ள தகுதியுடைய பயனாளிகள் உரிய ஜாதி, வருமானம், இருப்பிட சான்று மற்றும் குடும்ப அட்டை, அடையாள அட்டை நகலுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். பழனி நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள நீர் ஆதாரங்களை தூய்மைப்படுத்தி சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவது குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பழனி சண்முக நதி, வையாபுரி குளம் மற்றும் கோதைமங்கலம் நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகளை அப்புறப்படுத்தவும், பிளாஸ்டிக் கழிவுகளை தடுக்க வலைகள் அமைக்கவும், கழிவு நீரை முறைப்படுத்தவும் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இத்திட்டத்திற்கான திட்ட அறிக்கை மற்றும் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கவும் பணி நிறைவடைந்ததும் பொதுமக்களின் பங்களிப்புடன் பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் மற்றும் ஆத்தூர் பகுதிகளில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் மற்றும் சமூக நீதி விடுதிகளின் வசதிகள் குறித்து அமைச்சர் சம்பத்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வேடசந்தூர் ஈ சித்தூர் கிராமத்தில் சுமார் 3,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மாணவியர் விடுதி கட்டட பணிகளை தரமான முறையில் விரைந்து முடிக்க அமைச்சர் உத்தரவிட்டார். தொடர்ந்து கொண்டமநாயக்கம்பட்டி கள்ளர் பள்ளி விடுதியில் உணவின் தரத்தை நேரில் சாப்பிட்டு ஆய்வு செய்த அவர், சின்னாலப்பட்டியில் புதிய விடுதி கட்டடம் அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாணவர்களின் எதிர்கால

0: நலன் கருதி விடுதிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 41 மனுக்கள் பெறப்பட்ட இக்கூட்டத்தில் தகுதியான 6 பயனாளிகளுக்கு மின் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள், புற்றுநோய் நிவாரண நிதி மற்றும் கண் கண்ணாடி மானியம் என மொத்தம் 53,800 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நாட்டின் உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிலையான வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கில் கடந்த 2025 August 1 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா என்ற திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் நாடு முழுவதும் சுமார் 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஊழியர்களின் திறன் மேம்பாடு மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இத்திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குடைய நிறுவனங்களில் புதிதாக இணையும் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி கண்ணதாசன் தெரிவிக்கையில்,
1: பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா இந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம்ல வந்து 2 விதமான பலன்கள் கொடுக்குறாங்க. ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க, நிறுவனத்திற்கும் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்குறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய 1 மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தில் அதே தொழிலாளி அந்த நிறுவனத்தில் குறைந்தது 1 ஆண்டு பணிபுரிய வேண்டும். முதல் 6 மாதம் முடிந்த பிறகு அவர்களுடைய PF சம்பளத்தில் 50% தொகையும், 2வது 6 மாதம் முடியும் போது மீதமுள்ள 50% தொகையும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அவருடைய சம்பளத்தில் இருந்து அதிகபட்சமாக 15,000 வரை அவர்களுக்கு கிடைக்கும்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனா தக்காச்சியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதாக தெரிவித்தார். பொருளாதார பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இந்தியாவும் ஜப்பானும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% கூடுதலாகும். கடந்த மாதத்தில் பயணியர் போக்குவரத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 63 கோடியே 81 லட்சம் பயணிகள் ரயில்களில் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் இவ்வாண்டு 19.1% கூடுதலாக உரங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதர சரக்குகள் 17.3% அதிகரித்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெட்ரோலியத்துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 12 மாதங்களுக்குள் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் 30 கோடி மெட்ரிக் டன்னாக உயரும் என கூறினார். பீகார் மாநிலம் பான்கிபூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சுளாபுரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்பு மனுக்கள் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 14ஆம் தேதி நடைபெறும். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற

0: 16ஆம் தேதி கடைசி நாள். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பீகார் மாநிலம் பாங்கிபூரிலிருந்து பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ராஜினாமா செய்ததை அடுத்தும் மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியாவிலிருந்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜேந்திர பாரதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்தும் குஜராத் மாநிலம் மஞ்சளாபுரா பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் யோகேஷ் பாய் நரேந்தாஸ் பட்டேல் காலமானதை அடுத்தும் இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நிலையான தொழில் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர் பரிவேஷ் இணையதளம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுமதி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழில் கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100லிருந்து 125ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர் மாநில அரசுகளின் பங்குடன் மொத்தமாக 151,282 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் நாளொன்றுக்கு 312 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறிய அவர் இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பூண்டி ஊராட்சி ஒன்றியம் கைவண்டூர் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பயனாளிகள் திட்ட வேலை நாட்களை 125ஆக உயர்த்தியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
2: என் பேர் பூங்கோதை. இந்த 100 நாள் திட்டம் 125 நாள் கொடுத்துருக்குறாங்க. 336 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. திட்டத்தை அறிவித்த மோடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.
3: என் பேர் லட்சுமி. இந்த 100 நாள் திட்டம் வந்து 100 நாளாக இருந்தது 125 நாளாக உயர்த்தியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தின பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
0: பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 வயதிலிருந்து 18 வயது வரையிலானோர் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் awards.gov.in

இன் என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் அமித்சாத் என்ற பெயரில் இந்திய மருத்துவக் குழுவினர் வெனிசுலாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான கடுமையான நிலநடுக்கத்தால் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட உள்ளதாக கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ, டேவிட் வேகா

0: விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ டேவிட் வேகா இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவையும் நாளை காலை 4:30 போர்ச்சுக்கல் குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் அமெரிக்கா அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:00.
2: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. நேரம் 7:25. 27 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். இது 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 16,042, குறைந்த விலை 11,839. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 14,049, குறைந்த விலை 11,512. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 16,273, குறைந்த விலை 12,789. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 14,101, குறைந்த விலை 12,189. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 16,299, குறைந்த விலை 12,989. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 12,549, குறைந்த விலை 14,119. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 16,333, குறைந்த விலை 14,439. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 13,908, குறைந்த விலை 13,133 என விலை தேர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருப்பூர் விற்பனை குழு முதுநிலை செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஈநாம் மின்னணு தேசிய வேளாண்மை சந்தையில் இன்று நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் தேங்காய் கொப்பரை முதல் தரம் கிலோ 1 ரூபாய் 135.38 முதல் ரூபாய் 128.10 வரையும், இரண்டாம் தரம் கிலோ 1 ரூபாய் 127.80 முதல் 85.89 வரை ஈநாம் இணையதளத்தில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு ஏலம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு விற்பனை கூட கண்காணிப்பாளர் அலைபேசி எண் 9443962834 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி வருகின்ற ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவினம் மற்றும் எருமை இனங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. வானிலை அறிவிப்பு, வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை

29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். சமீபத்தில் விதைக்கப்பட்ட அல்லது நடவு செய்யப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்யவும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். கடந்த வாரம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவியில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிடோக்ளோபிரிட் 70 மருந்தை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து பின் விதைக்கவும். பெறப்பட்ட மழையை பயன்படுத்தி 45-60 நாட்கள் வயதுடைய நிலக்கடலைக்கு ஹெக்டேருக்கு 400 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைத்து நீர்ப்பாசனம் செய்யவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது டெய்லி அப்டேட்ஸ் ஆன் ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இன்று நமது நிகழ்ச்சியில் அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடி மேலச்சுட்டாரா வாழ் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய

0: பழங்குடி சமூகங்களின் ஊட்டச்சத்து, சுகாதாரம் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமானது பாலக்காடு வேளாண் அறிவியல் நிலையத்துடன் இணைந்து 22/6/26 அன்று அட்டப்பாடியில் உள்ள மேலச்சுட்டாரா கிராமத்தில் நிறுவனத்தின் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் ஒரு விரிவான விழிப்புணர்வு முகாமினை நடத்தியது.
1: ஈஸ்வரா கை கூப்பி நில்ப்பு ஞானி முன் ஈரநளிஞ்ஞமிளிகளோடே காரு

0: இம்முகாமில் விவசாய அடிப்படையிலான முன்னெடுப்புகள் மூலமாக ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை, மகளிர் சுகாதாரம், குறைந்த அளவிலான பொருளாதார வளர்ச்சி போன்ற இடர்பாடுகளுக்கு தீர்வு காண்பது குறித்து 150க்கும் மேற்பட்ட பழங்குடியின விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. முகாமில் உரையாற்றிய கரும்பு இனப்பெருக்கு நிறுவன முதன்மை விஞ்ஞானியும் திட்ட ஒருங்கிணைப்பாளருமாகிய முனைவர் டி புத்திர பிரதாப் அவர்கள் அட்டப்பாடியில் பழங்குடி மக்களிடையே, குறிப்பாக வளர் இளம் பெண்களிடையே ஏறத்தாழ 70% அளவிற்கு இரத்த சோகை குறைபாடு இருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த சவாலை எதிர்கொள்ள பழங்குடியினரின் ஊட்டச்சத்தினை மேம்படுத்தும் விதமாக வீட்டுத் தோட்ட விதைகள், சிறுதானிய விதைகள் மற்றும் திரவ வெள்ள விநியோகம் போன்ற முன்னெடுப்புகளை கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் எடுத்து வருவதாக அவர் கூறினார். மேலச்சுட்டாரா கிராமத்தில் கடந்த ஆண்டு கோ 14012 என்ற கரும்பு ரகத்தின் செயல் விளக்க திடல் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட வயல் தின விழாவினை குறிப்பிட்டு பேசிய முனைவர் பிரதாப் அவர்கள், பாலக்காடு வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக இப்பகுதியில் நிறுவப்பட இருக்கும் மாதிரி வெள்ள உற்பத்தி அலகானது இப்பகுதியில் கரும்பு சாகுபடியினை ஊக்குவித்து வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கிடும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாங்க எங்கிருந்து வந்திருக்கோம்னா, கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்தில இருந்து வந்திருக்கோம். போன பிப்ரவரி மாசம்தான் இங்க வள்ளி சதீஷ் அவங்க வயல்ல ஒரு வயல் தின விழா நடந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் வந்திருந்தீங்க போன பிப்ரவரி மாசம். யாரோட சேர்ந்து நாங்க நடத்தினோம், வேளாண்மை அறிவியல் நிலையம் பாலக்காடு பட்டாம்பி அங்க சேர்ந்து நாங்க நடத்தினோம் இல்லையா. ஸோ அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்காக நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். எங்களோட இணைந்து பணிபுரியும் டாக்டர் எம் இஸ்ரேல் தாமஸ் கேவிகே உடைய தலைவர், அவருடைய குழு வந்திருக்காங்க. அப்புறம் எங்களுடைய குழு கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்திலிருந்து டாக்டர் ராமசுப்ரமணியன், டாக்டர் கோபி, டாக்டர் கீதா, டாக்டர் மாருதி, அப்புறம் மலக்கப்பா, திரு ராஜா, திரு பிரவீன், மேடம் அமுதா, அப்புறம் கேவிகேலேருந்து டாக்டர் லக்ஷ்மி, டாக்டர் ஜிஜி, டாக்டர் அஞ்சு, இந்த மாதிரி பாலக்காடு கேவிகேலேருந்து வந்திருக்காங்க. எங்கள் நிறுவனம் வந்து 114 வருஷங்கள் பழமை வாய்ந்த நிறுவனம், கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம். சரியா, எங்கள் நிறுவனம் தான் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற கரும்பு பரப்பளவில் 80% மேலே நம்மளுடைய ரகங்கள் தான் கோலோச்சிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் வந்து கரும்பு நிறைய விளைவிஞ்ச இடம் தான் இது அட்டப்பாடி. இந்த திட்டம் வந்து பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம், உங்களுக்கான திட்டம். சரியா, மத்திய அரசாங்கத்துடைய ஒரு திட்டம் இது. கிட்டத்தட்ட 41 துறைகளில் வந்து இந்திய அளவில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய ஆராய்ச்சி பணி போக உங்களுக்காக, பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக, அவங்களுடைய வளர்ச்சிக்காக, அவங்களையும் தேசிய நீரோட்ட

நீங்கள்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முழுமையான வளர்ச்சி உங்களுக்கு தேவைப்படுது, பழங்குடியினருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வரோம். கடந்த 2021 ஆம் ஆண்டிலிருந்து இது வரைக்கும் 2 மாநிலங்கள், கேரளா மாநிலத்திலையும் தமிழ்நாடு மாநிலத்திலையும் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 5-6 மாவட்டங்கள் அங்கே நம்ம திட்டத்தை செயல்படுத்திட்டு வரோம். முதல்ல கோயம்புத்தூர் மாவட்டத்தில், அப்புறம் ஈரோடு மாவட்டத்தில், அப்புறம் சேலம் மாவட்டத்தில், அப்புறம் மீண்டும் திருப்பூர் மாவட்டத்தில், இப்போ பாலக்காடு மாவட்டம். பழங்குடியினர் எண்ணிக்கை மக்கள் தொகையில் வந்து எத்தனாவதாக இருக்கு? 3வதாக இருக்கு. வயநாடு, அப்புறம் இடுக்கி, அப்புறம் பாலக்காடு. கிட்டத்தட்ட 500,000 மேற்பட்ட பழங்குடியினர் இங்கே வாழ்ந்துட்டு வராங்க. நாங்கள் வந்து இது வரைக்கும் 8 பழங்குடியினர் கூட நாங்கள் பணிபுரிஞ்சிருக்கோம் 2021லேருந்து, சரிங்களா? முதல்ல வந்து மலசர், மலமலசர், அவங்களாம் ஆனமலை புலிகள் காப்பகத்தில் மலசர், மலமலை. அதே மாதிரி ஈரோட்டில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யார் அதிகம் இருக்கா? ஊராளி, அப்புறம் குறும்பரின மக்கள் இருக்காங்க, அவங்க கூடயும் நாங்கள் பணிபுரிஞ்சிருக்கோம். சேலம் மாவட்டத்தில் மலையாளி அப்படிங்கிற பழங்குடியினர். அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் நாங்கள் சமீபத்தில் வந்து முதுவர், இரவாளர், அதுக்கப்புறம் இப்போ இங்கே யார்? ஆதிவாசி மட்டும் இல்லை, இருளர்கள் வந்து சாதாரண பழங்குடியினர்கள் இல்லை, பத்மஸ்ரீ பட்டம் உட்பட நிறைய விருதுகள்லாம் பெற்ற பழங்குடியினர் தான் இருளர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இது இடத்துக்கு தான் கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து கரும்பு சாகுபடி ரொம்ப குறைஞ்சிருக்கு இல்லையா? நீங்கள் வந்து கேரளாவிலேயே கிட்டத்தட்ட 1000 ஹெக்டேர் அளவுக்கு தான் இருக்குது கரும்பு. ஈரோடுன்னு ஒரு மாவட்டம், நம்ம பக்கத்து மாவட்டம் கோயம்புத்தூர் பக்கத்தில், சரி, இப்போ ஒரு மாவட்டத்திலேயே எத்தனை ஹெக்டேர் இருக்குது? 12,000 ஹெக்டேரில் கரும்பு விளையுது, இங்கே மொத்தத்துக்கே 1000 ஹெக்டேர் தான். ஸோ அதுக்கு ஒரு முதல் படியாக நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே ஒரு வயல் தின விழா வச்சோம். இங்கே வள்ளி சதீஷ் இவங்களுடைய வயலில் தான் கோ 14 0 12 அப்படின்ற ஒரு ரகத்தினுடைய வயல் தின விழா வச்சோம். 53 டன் 1 ஏக்கரில் எடுத்தாங்க அவங்க. இப்போ அதனுடைய ஒரு முயற்சியாக இப்போ வந்து எங்களை விட நம்ம இஸ்ரேல் தாமஸ் ஐயா இருக்கார் இல்லையா, கேவிகே பட்டாம்பிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு முனைப்போட பிப்ரவரி மாதம் வயல் தின விழா சூற்றையில், மார்ச் மாதமே எங்கே கிளம்பிட்டோம் எல்லாரும், ஆலங்காடு. ஆலங்காடு எங்கே இருக்கு? எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கிற ஆலங்காட்டில் இருக்க அங்கே ஒரு வெள்ளம் தயாரிக்கிறாங்க, வெள்ளம் தயாரிப்பு யூனிட் இருக்குது. அந்த யூனிட்டுக்கு நாங்கள் எல்லாரும் சென்றோம், அங்கே போய் அந்த வெள்ளம் தயாரிக்கிற யூனிட்டை பார்த்தோம். இப்போ வந்து கேரளாவில் வந்து 2 வெள்ளத்துக்கு வந்து புவிசார் குறியீடு இருக்குது, ஜிஐ, சரியா, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் வந்து 2 வெள்ளத்துக்கு இருக்குது. ஒன்று வந்து எதுக்கு? மறையூர் வெள்ளம். அதே மாதிரி இன்னொன்று வந்து சென்ட்ரல் ட்ரவான்கூர் ஜாகரின்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டுக்கும் இருக்குது. இது கூடவே ஆலங்கார்டன் ஜாகரி, அதுவும் வந்து இப்போ வெகு விரைவில் வந்து புவிசார் குறியீடு பெறப்போகுது. அங்கேருந்து தான் உங்களுக்காக ஒரு நிபுணரை நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம், திரு புஷ்பராஜ் அவர்கள். இவருடைய முயற்சியில் அங்கே வந்து ஆலங்கார்டன் வெள்ளம் வந்து பெரிய அளவில் தயார் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இங்கே அட்டப்பாடி வெள்ளம் பண்ணணுமா இல்லையா? அட்டப்பாடி வெள்ளம்னு ஒன்று வரணும், அதுவும் புவிசார் குறியீடு பெறணும். அதில் நீங்கள்லாம் நல்ல பொருளாதார மேம்பாடு அடையணும், முக்கியமானது, சரிங்களா? அதுக்காக தான் ஸ்பெஷலாக அங்கேருந்து திரு புஷ்பராஜ் வந்திருக்கார். அவர் உங்களுக்கு சொல்லி தருவார், சில சூட்சுமங்கள்லாம் சொல்லி தருவார், இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த மாதிரிலாம் நீங்கள் தயாரிக்கலாம். சந்தைப்படுத்துறது எப்படி, சும்மா தயார் பண்ணுறது மட்டும் இல்லை, சந்தைப்படுத்துறது எப்படி, அதைப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பார் அவர். மார்க்கெட்டில் வந்து எந்த சந்தையில் வந்து இதுக்கு நிறைய கிராக்கி இருக்குது இந்த வெள்ளத்துக்கு, அதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் பிரத்யேகமாக இங்கே வந்திருக்காரு. ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும், எல்லாம் நல்லா நடக்கணும். அது மட்டும் இல்லை, மேலே சுற்றா மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுறதுக்கு யார் யாரெல்லாம் தயாராக இருக்கோம், மத்திய அரசுடைய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் தயாராக இருக்கோம், பாலக்காடு வேளாண்மை அறிவியல் நிலையம் தயாராக இருக்குது, கேரளா மாநிலத்துடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அங்கே ஏடியாவாக இருக்க திரு கோவிந்தராஜ் அவர் வந்திருக்காரு, இவங்க எல்லாரும் தயாராக இருக்காங்க. ஒருத்தர் ஆதரவு கரம் நீட்டினா நம்ம என்ன பண்ணணும், காப்பாக்குன்னு பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்குவீங்களா? பிடிக்கிறது மட்டும் இல்லை, விட்டுறக்கூடாது. மத்திய மாநில அரசுகள் எல்லாம் உங்களுக்கு உதவி பெற தயாராக இருக்கும். ஸோ இந்த விழிப்புணர்வு முகாமை நீங்கள் நல்லபடியில் பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி நாங்கள் வந்ததுக்கு இன்னொரு நோக்கம் இருக்குது, கேத் பச்சாவ் அபியான் அப்படின்ற ஒரு மிஷன், ஒரு இயக்கம், விளை நிலம் காப்போம். மண் வளத்தை வந்து நம்ம வந்து கண்டுக்கிறதே இல்லை, மண் வந்து நம்ம மலடா போகிறதுக்கு விட்டுட்ருக்கோம். ஆனால் அட்டப்பாடி மண் அப்படி இல்லை, வள்ளி சதீஷுடைய மண், எப்பேற்பட்ட மண், அதில் 53 டன் கோ 14 0 12 எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மண், அட்டப்பாடி மண், அந்த மண்ணை வந்து நம்ம காக்கணும். மண் வளத்தை வந்து காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ரசாயன உரத்தை வந்து பெருமளவில் நம்ம குறைக்கணும், சரியா? கிடைக்குதுன்றதுக்காக யூரியா, டிஏபி, பொட்டாசி இதெல்லாம் போடக்கூடாது. அமெரிக்கா

0: சீனாவுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது. அதனால நமக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ரசாயன உரம் கிடைக்கிறதுல பெரிய தட்டுப்பாடு ஏற்படுது, சரிங்களா? ஸோ அதனால நமக்கு இன்னைக்கு யூரியா கிடைக்குது, நாளைக்கு கிடைக்காம போகலாம். யூரியா வந்து ஓரளவு நம்ம உள்ளூர்லேயே தயார் பண்ணுறோம், ஆனால் பொட்டாஷ் உரம் இருக்கு இல்லையா, பொட்டாஷ் உரம் முழுக்க முழுக்க நம்ம வெளிநாட்டை நம்பி தான் இருக்கோம் 100%. அதுக்காக தான் அதற்கான மாற்று வழிகள் என்ன, மாற்று இடுபொருட்கள் என்ன அப்படிங்கிறலாம் சொல்லித்தரத்துக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இப்போ என்னென்ன பொருள்லாம் நமக்கு கிடைக்க போகுது, மேலச்சூற்றா கிராமத்து பழங்குடியின மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல களைக்கொத்து, அப்புறம் கதிரருவாள், மண்வெட்டி, அப்புறம் ஒரு பெரிய பக்கெட்டு, மழைக்கோட்டு, நாற்காலி, அப்புறம் தோண்டி முட்கரண்டி டிக்கிங் ஃபோர்க்கு, சட்டி, அப்புறம் கொடை, அப்புறம் தொப்பி கொடுக்க போகிறாங்க. கடும் வெயிலேருந்து உங்களை பாதுகாக்க போகிறோம். மழைக்காலத்தில் அட்டையெல்லாம் ஏறிக்கும் இல்லையா, அதுக்காக உங்களுக்கு கம்பூட்டு. அப்புறம் உயிர் உரம், இங்கே நம்ம பரம்பரையாகவே நம்ம காலகாலமாக அட்டப்பாடியில் என்ன பயிர் பண்ணிட்டு வரோம், சிறுதானியங்கள். இப்போ சமீபமாக தான் வாழை பாக்கெல்லாம் வந்திருக்கு, இல்லைனா வந்து நம்ம குதிரை வாழை, திணை, ராகி, சாமை, அருமை, துவரை, அவரை, கீரை, ரைட்டு. அடுத்தது திரவ உயிர் உரம் கொடுக்க போகிறாங்க, அசோஸ்பைரிலம், அப்புறம் ஃபாஸ்போபாக்டீரியா, திரவ உயிர் உரம். அப்புறம் 10 விதமான காய்கறி விதைகள் நம்ம கொடுக்க போகிறோம். என்னென்ன, அவரை, சின்ன வெங்காயம், புடலங்காய், பசலைக்கீரை, கீரை, முருங்கை, இந்த மாதிரி எத்தனை, ஒரு 10 விதமான விதைகள். விதைகள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி வைக்கணும், எந்த பருவத்தில் வந்து இதை விதைக்கணும்னு சொல்கிறதுக்காக டாக்டர் ஜிஜி ஆலன் வந்திருக்காரு, அவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார், அதை நீங்கள் தவறாமல் கேட்டுக்கணும். அப்புறம் தக்கப்பூண்டு விதை, நான் ஏற்கனவே சொன்ன இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்ம நாடு போயிட்டுருக்கு. ரசாயன உரம் வந்து இனிமேலும் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது, மாற்று வழிகள் தேடணும். அதனால் வந்து பசுந்தாள் உரம் என்ன இருக்குது, இதையும் பற்றி ஒரு கிளாஸ் வந்து டாக்டர் கீதா வந்து எடுக்க போகிறாங்க. அப்புறம் இது இல்லாமல் மண்புழு உரம், உங்கள் எல்லாருக்கும் வந்து என்ன கிடைக்க போகுது, மண்புழு உரம், அத்தியந்தல் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன்லேருந்து வாங்கிட்டு வந்த கேழ்வரகு விதை, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு துடிப்பை, கட்டப்பை, பேனா, அப்புறம் திரவ வெள்ளம், லிக்விட் ஜாகரி, எங்கள் நிறுவனத்துடைய தயாரிப்பு. பழங்குடியினரில் எது தெரியுமா முக்கியமான பிரச்சனை, 3 முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. முதல் பிரச்சனை என்ன, ரத்த சோகை. இப்போ ரத்த சோகைக்கு ஓரளவு வந்து ஈடு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான லிக்விட் ஜாகரி, திரவ வெள்ளம், அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணோம், சரியா? அப்புறம் காய்கறிகள், சரிங்களா? ஸோ இது வந்து எங்கள் நிறுவனத்துடையது. ரெண்டாவது என்னது, என்ன ஊட்டச்சத்து குறைபாடு, நம்ம அடுத்து வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்க போகிறோம் ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிராக, அதுக்கு தான் காய்கறிகள், இந்த மாதிரி வெள்ளம், அதெல்லாம், சரிங்களா? ஓகே. அப்புறம் ரேடியோ பெட்டி, நம்ம இன்னைக்கு பேசுகிறோம்ல, இது வந்து ரேடியோவில் இன்னும் 2-3 நாளில் ஒளிபரப்புவாங்க. திரு ரமேஷ்குமார் அவருடைய டீம் வந்திருக்காங்க பாருங்க. இன்னைக்கு கொடுக்குற ரேடியோ பெட்டி சும்மா கொடுக்கல, உள்ள வந்து பேட்டரி செல்லோட கொடுக்குறாங்க. இப்போ கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லணும், எவ்வளோ அன்போட தாயுள்ளத்தோட பேட்டரி செல்லும் சேர்த்து கொடுக்குறாங்க, சரியா? ஸோ அதை வந்து இன்னும் 2 நாளில் வந்து ஒளிபரப்புவாங்க ஐயா, அதை நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கலாம். அப்புறம் முதல் உதவி பெட்டி, நீங்கள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு போகிறீங்க ஆஸ்பத்திரிக்கு, காய்ச்சல் வந்தால் புதூர் வரைக்கும் போகாமல் இங்கேயே வந்து நீங்கள்லாம் வந்து முதல் உதவி எடுத்துக்கலான்றதுக்காக அதுக்கும் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். மேடம் லக்ஷ்மி வந்து உங்களுக்கு சுகாதாரத்தை பற்றி, ஆரோக்கியமாக எப்படி வாழ்கிறது, பெண்கள் முக்கியமாக பழங்குடியின பெண்களுக்காக கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க நிறைய ஆலோசனைகள் சொல்லுவாங்க, அதையும் நம்ம வந்து பொறுப்பாக கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் இயற்கை விவசாயத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் கீதா அவங்க வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த விழிப்புணர்வு முகாமை ரொம்ப பொறுப்பாக கேட்டுக்கணும், சரியா? இயற்கை விவசாயம் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து மாறாமல் இருந்தோம்னா, அட்டப்பாடி அஃப்கோர்ஸ், இங்கே நிறைய அட்டப்பாடி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலாம் வந்து பெரிய அளவில் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க, எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இப்போ நிறைய பணப்பயிர்கள் உள்ளே வந்துட்டுருக்கு அட்டப்பாடியில், நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி அப்புறமா ரசாயன உரங்களை போடணும், சரியா? இத்துடன் என்னுடைய திட்ட விளக்க உரையை முடிச்சுக்கிறேன்.
1: இதனைத் தொடர்ந்து பழங்குடியினர் அனைவரும் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர்.
0: இப்போ நம்ம எல்லாரும் வந்து உறுதிமொழி எடுத்துக்க போகிறோம், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பழங்குடியின தாய் மற்றும் குழந்தையும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஆரோக்கியமான உடல்நிலையை அடைய நான் இன்று உறுதிமொழி ஏற்கிறேன். என் கிராமத்தில் உள்ள இளம் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது சிறப்பாக கவனி

0: வைத்து பச்சை காய்கறிகள், பருப்புகள், முட்டைகள், இரும்பு சத்து மாத்திரைகள், பால், பழங்களை உட்கொள்ள செய்திட இயன்றதை செய்வேன். கிராமத்தில் உள்ள இளைஞர்கள், குறைவான வயதுடைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளாமல் தடுத்து வருங்கால குழந்தைகள் பாதுகாக்கப்படும் சூழ்நிலை உருவாகிட பாடுபடுவோம். இன்று எங்களுக்கு வழங்கியுள்ள காய்கறி விதைகள், சிறுதானிய விதைகளை கவனமாக பராமரிப்போம் என்ற அன்றாட உணவினில் தவறாமல் சேர்த்துக் கொள்வோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கையேடுகள் மூலமாக ஊட்டச்சத்து, உணவு மற்றும் நலவாழ்வு சம்பந்தமான கருத்துக்களை எனது வீடு, எனது கிராமம், எனது உற்றார் உறவினரிடம் பரப்பிட நான் உதவுவேன். ஆரோக்கியமான மக்களால் ஆனது வலிமையான தேசமாகும். ஜெய் ஹிந்த்.
1: அகழி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் எம் கோவிந்தராஜ் அவர்கள் கரும்பு பரப்பு விரிவாக்க திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்தார். இத்திட்டத்தின் மூலமாக கரும்பு சாகுபடியை மேற்கொள்ளும் இப்பகுதி விவசாயிகள் ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் வரை நிதி உதவி பெறுவர் எனவும், இதன் வழியாக பழங்குடி விவசாயிகளின் பண்ணை வருமானம் பெருகி உள்ளூர் கரும்பு உற்பத்தியும் வலுப்பெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
2: இந்த மேலச்சுட்டூர் வாழ் மக்கள், பழங்குடி மக்களுக்கு விழிப்புணர்வு நல்குவதற்காக இங்கே சேர்ந்த இவங்க எல்லாருக்கும் வந்து உங்கள் சார்பாகவும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் என்னுடைய முதல்கண் நன்றியை வந்து எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க. உறுதிமொழி எடுக்கிறது, அந்த உறுதிமொழியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஸ்கீம் போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எப்படி இவங்களை வந்து எப்படி முன்னேற்றி கொண்டு வர்றதுக்காக சார் இப்போ எல்லாத்தையும் ஒரே இதில் வந்து வச்சிட்டாரு. நம்ம கோட்டத்தரையில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லா ஹாஸ்பிட்டலில் இருந்தும் டாக்டர் மாதிரி வச்சு நாங்கள் மீட்டிங் கூடும்போது இங்கே வந்து இரத்த சோகை வந்து ஜாஸ்தியாக இருக்குது, கர்ப்பிணி பெண்களுக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் வந்து டாக்டர் வந்து அங்கே சொல்லும்போது அதோட மெயின் காரணமாக சொன்னதே வந்து, நீங்கள் உங்களோட நேரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சிறுதானியங்கள்லேருந்து வழி மாறி புதிய உணவுக்கு மாறினால தான் இந்த மாதிரியான ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் வருதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளவங்க தான் எல்லாருமே, மெம்பர் மாராக வந்திருக்கதும் பிரசிடண்டாக இருக்கவங்க எல்லாருமே உங்கள்கிட்டருந்து வந்தவங்க தான். அவங்க எல்லாருமே வந்து மெயினாக சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், இதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா ப்ளாக்லேயும் அதே போல் பஞ்சாயத்தில் எல்லாமே வந்து இந்த ஸ்கீமை வந்து மெயினாக முன்போட்டு கொண்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடாது. இது விழிப்புணர்வுன்னு சொல்கிறத விட திரும்ப வரணும். இதுக்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தது தான் ஓகேங்களா, நேரத்தையே சாப்பிட்டுட்டு இருந்தது தான். இந்த இதை தான் நாங்கள் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா மெயினாக சிறுதானியங்களை வந்து நேரத்தை இருக்க கிருஷியை வந்து நிறையா கூடுதலாக வந்து பண்ணுறதுக்காக தான் எங்கள் வழியிலேருந்து பண்ணுறோம். அதே மாதிரிக்க மெடிக்கல்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரத்த சோகை தீர்றதுக்காக இந்த நுண்ணூட்டம் கூடுதல் உள்ள இந்த மாதிரிக்க சிறுதானியங்களை கூடுதலாக எடுக்கணும்னு சொல்லி அவங்க முன்போட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க ஓகேங்களா. அப்போ இதில் வந்து நீங்கள் என்னத்தை வேணாலும் மாற்றிக்கோங்க, உணவு பழக்க வழக்கம் மட்டும் மாற்றாதீங்க. ஏன்னா உலகமே அந்த உணவு பழக்க வளத்துக்குள்ளே வந்து மாந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மற்றெல்லாம் விட்டு உணவு பழக்க வளத்தில் மாற்றுற மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் உண்ணக்கூடிய உணவை அதை மட்டும் மாற்றிடாதீங்க, உலகம் உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு, அதை மட்டும் மாற்றுக்கோங்க. இது ஒன்று. இதே போல தான் உங்களுக்குள்ள மண், அதே மண்ணையும் நீங்கள் உண்ணக்கூடிய உணவையும் மட்டும் மாற்றாமல் பாக்கி என்ன வேணால் மாற்றிக்கோங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லி நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தான் இயற்கை விவசாயம் சொல்லி இப்போ எல்லாருமே இயற்கை விவசாயத்தில் வர்றாங்க. நீங்கள் இது வரைக்கும் மாறாமல் இருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய மண் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தால், அந்தளவுக்கு உயிருள்ள மண்ணாக இருக்குது. அந்த மண் வந்து இனியும் கெடுக்க முடியாது. இனி நீங்களே நினச்சாலும் இனி கெடுக்க முடியாது. ஏன்னா இத்தனை நாளாக வந்து நல்லா அதை உயிரோட்டமாக கொண்டு வந்தோம், அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கிளியர் பண்ணி கொண்டு போனால் போதும் ஓகேங்களா. இதை வந்து எப்போ நான் வச்சுக்கோங்க, உங்கள் சாப்பாடு முறையை மாற்றிடாதீங்க, மண்ணையும் மாற்றிடக்கூடாது. இது ரெண்டும் தான் எனக்கு வந்து மெயினாக சொல்லக்கூடிய ஒரு ஐட்டம் ஓகேங்களா. இதே மாதிரிக்க உள்ள ட்ரைனிங்கு சுகர்கன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட்டு ஒரு உன்னத உத்தேசத்தில், அதாவது மேலே இருக்கவங்க இத்தனை பேர் ஒரே இடத்துல வந்து கிளாஸ் நடத்துறது இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயும் வந்து இந்த மாதிரிக்க மேலே உள்ளவங்கள்லாம் வந்து ஒன்றா வந்து கிளாஸ் நடத்துகிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய முறைகள் எது சொல்கிறாங்களோ அதை எதை ஏற்றுக்கிற முடியுமோ ஏற்றுக்குவாங்க. இதோட சேர்த்து சொல்லக்கூடியது சுகர்கேனு இந்த ஏரியாவில் வந்து வள்ளியம்மா இருந்தாங்க, எங்கேயுமே இல்லாத அளவுக்கு உங்களோட ஒரு ஆள் அவ்வளோ ஈல்டாக வந்து இங்கே வந்து எடுத்து வந்திருக்காங்க. வேறொரு ஆள் எடுத்து அதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தால் கூட நீங்கள் நம்ப தேவையில்லை. உங்களில் ஒரு ஆள் எடுத்து செஞ்சுருக்காங்க. உங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து அந்த விதை கிடைக்கிற கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி விதை கிடைச்சாலும் அதை கிருஷி பண்ணுறதுக்குள்ள பணம் கிடைக்கிற கஷ்டமாக இருக்குங்கிற அந்த ஒரு இதை கணக்கு பண்ணி விதையோட

0: இருந்து கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்திலிருந்தும் அந்த கரும்பு கிருஷி செய்கிறதுக்காக நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் புதூர் பஞ்சாயத்தில் கரும்பு கிருஷி செய்கிறதுக்கு பண உதவி செய்கிறதுக்குள்ள ஸ்கீம் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் செய்ய தயாராக இருந்தீங்கன்னா செய்யுங்க. செஞ்சுட்டு மெம்பர் மூலமாக உங்கள் பேர் லிஸ்ட்டு கிருஷி பவனில் யார் தெரிஞ்சாலும் அவங்க பேர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே பணம் வந்து அதுக்கு வந்து வந்துடும். இந்த ஸ்கீமை நீங்கள் எப்படி உபயோகிக்கிறீங்கிற பொறுத்து தான் அடுத்த வருஷம் இந்த ஃபண்டு வந்து கூட்டணுமா குறைக்கணுமான்னு பார்க்க வேண்டியா இருக்குது. அல்லாமல் இந்த தடவை வச்ச ஃபண்டு மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் நம்ம அடுத்த தடவை வைக்கும்போது கூடுதல் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கரும்பு கிருஷி பண்ணணுன்னா உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே வந்து நீட்டாக சொல்லி தந்துடுவாங்க. நேரத்தை நீங்கள் பண்ணியிருப்பீங்க, கரும்பும் அதே மாதிரிக்கே கருப்பட்டி பண்ணுறது இதெல்லாம் இருந்திருக்கும். அதே காலங்களை திரும்பவும் கொண்டு வருவோம். அதுக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன உதவி வேணும்னாலும் அந்த உதவி நாங்கள் செய்கிறக்கு ரொம்ப தயாராக இருக்கிறோம். அதோடப்பம் தான் நேரத்தை நீங்கள் வந்து நிலக்கடலை நிறைய பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அப்படி தானே? அப்போ அந்த நிலக்கடலையும் வந்து திரும்ப வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சிறுதானியத்தோடு சேர்த்து நம்ம நிலக்கடலையும் அதே மாதிரிக்கே கரும்பு உற்பத்தியும் வந்து சேர்ந்து பண்ணுற மாதிரிக்கே ஒரு சூழ்நிலை வரும். எல்லோரும் இதே இதில் இருக்கணும். இதே சப்போர்ட்டு எப்போவும் நம்ம சூர்கன் இன்ஸ்டியூட்டுக்கு எப்பவுமே வந்து நம்மளோட சப்போர்ட் எப்பவும் அவங்களுக்கு இருக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரிக்கு நம்ம கேவிக்கையிலேருந்தும் எப்பவும் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் எப்பவும் இருக்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கோங்க.
1: பாலக்காடு வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் எம் இஸ்ரேல் தாமஸ் அவர்கள் இப்பகுதியில் கரும்பு சாகுபடியினை ஊக்குவிக்கவும் பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் தங்களது வேளாண் அறிவியல் நிலையமானது கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொண்ட முன்னோடி முயற்சிகளை பட்டியலிட்டு பேசினார்.
2: எனக்கு ரெண்டு மூணு காரியங்கள் பரையான உத்தேசிக்கிறது உண்டு. ஆதியாயிட்டு நான் கேத் பஜா அபியான்ற ப்ரோக்ராமாயிட்டா நாங்கள் கேவிக்கு இங்கோட்டு வந்துட்டு உத்தரப்பிரதேச சார் சொன்னது போல் கேத் பஜா அபியான்ற ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்து கேவிக்கேட பாலக்காடுன்ற ப்ரோக்ராமாயிட்டு ஜூன் 1 to 30 வரை நமக்கு நடப்பிலாக்கிட்டு அதுன்ற ப்ரோக்ராமாயிட்டா நம்மளை வந்துட்டு. பின்ன இன்னொரு காரியம் உண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம வள்ளியிட ஃபீல்டில் வந்து Co-14-012 நமக்கு வந்து ஒரு கரும்பு இது செஞ்சுருந்தோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து அந்த மாதிரி ஒரு கரும்பு விவசாயம் செஞ்சு நீங்கள் முன்னேறினா என்னுடைய ஆசை. ஏன்னா உங்களால் நினச்சிட்டு தான் சுகர் கேன் ப்ராசஸிங் யூனிட் சாலையூர் பக்கத்தில் உள்ள ஒரு வில்லேஜில் நம்ம தொடங்க போகிறோம். அதெல்லாம் உங்களுடைய மனசில் வச்சு தான் நாங்கள் வந்து தொடங்குகிறோம். இந்த மாதிரி ஒரு பொருள்லாம் வந்து ஒரே நேரத்தில் எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா ட்ரைபல் ஹேம்லெட்ஸுக்கும் இல்லை கிடைக்கிறது கிடையாது. உங்களுக்கு கிடைக்கிதுன்னா நீங்கள் வந்து பாக்கியவான்கள், உண்மைதான். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொன்றுமே இயற்கை விவசாயம் செய்கிறதுக்காக உள்ள எல்லா பொருட்களும் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், என் கேவிக்கையிலேருந்து 2 பாக்குச்செடி கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உதவி செஞ்ச கரும்பு இனப்பிறக்க சயின்டிஸ்ட் எஸ்டிசியோடைய மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் இந்த கேவிக்கே பேரில் நன்றி அறிவிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, கோவிந்தா சாருக்கும் புஷ்பராஜ் சாருக்கும் எல்லாருக்கும் கேவிக்கே அங்கங்கள் எல்லாருக்கும் நன்றி அறிவிச்சு கொண்டு நிறுத்தினேன். நன்றி, நமஸ்கார்.
1: தொடர்ந்து விவசாயம், சுகாதாரம் மற்றும் வெள்ளம் உற்பத்தி தொழில் முனைவு குறித்த தொழில்நுட்ப அமர்வு நடைபெற்றது.

இதுவரை அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடி மேலச்சுட்டாரா வாழ் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ்ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல் மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனி தக்காச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனி தக்காச்சி கூறினார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 இலிருந்து 125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சன ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததைப் போல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு

0: செல்ல நாம் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டக் பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
1: This is Akashvani, the news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi has said that India-Japan relations are truly very special and there are many shining examples of the success of the economic partnership. Addressing India-Japan Joint Economic Forum in New Delhi this evening, Mr. Modi said, when Japan's expertise and investment combine with India's speed and scale, the entire world benefits.
2: जो नए साथी इस फोरम के साथ जुड़ रहे हैं, मैं उन्हें भारत जापान सक्सेस स्टोरी का भाग बनने पर हार्दिक बधाई देता हूं। फ्रेंड्स, भारत जापान संबंध वाकई बहुत स्पेशल है। हमारी इकोनॉमिक पार्टनरशिप की सफलता के कई उज्जवल उदाहरण है। अभी अभी हमने हरियाणा के खरखोदा में मारुति सुजुकी के नए प्लांट का उद्घाटन किया। जब जापान की एक्सपर्टीज और इन्वेस्टमेंट भारत के स्पीड और स्केल के साथ जुड़ती है तो पूरी दुनिया को फायदा होता है।
1: In her address, Prime Minister of Japan Sanae Takaichi said, among the many areas of cooperation, energy security is one of the most important areas. Earlier, India and Japan today exchanged several agreements in different fields, including economic and energy security, pharmaceuticals, defense and AI. Prime Minister Narendra Modi held annual summit-level talks with his Japanese counterpart Sanae Takaichi in New Delhi this afternoon. Union Minister for Commerce and Industry Piyush Goyal today said that investments have emerged as a key driver of India's strategic partnership with Japan and are expected to further strengthen bilateral ties. Addressing the Indo-Japan Strategic Dialogue on Shaping the Asian Century organized by a private television channel, Mr. Goyal said, opportunities are opening up for India's skilled workforce while the government's focus remains on ensuring equitable development for all under the leadership of Prime Minister Narendra Modi. Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri today said that India is rapidly expanding its refinery capacity. Addressing a press conference in New Delhi, Mr. Puri informed that in the next 6 to 12 months, the country's refining capacity will be brought to 300 million metric tons per annum. Talking about India's handling of the situation during the West Asia crisis, Mr. Puri said that for a long time the government controlled the prices of petrol and diesel and reduced the duties imposed on them. Secretary, Ministry of Information and Broadcasting Chanchal Kumar paid a special visit to the exhibition Living Heritage in Metal, Bamboo and Clay, Traditional Utensils of Northeast India at IGNCA in New Delhi today. The exhibition is inspired by Prime Minister Narendra Modi's vision of the Northeast as Ashtalakshmi, highlighting the region's immense cultural richness, natural abundance, spiritual heritage and developmental potential. During the visit, Mr. Kumar appreciated the carefully curated display featuring Longpi pottery from Manipur, Larnai pottery from Meghalaya, bell metal craft from Assam and a diverse range of traditional wooden crafts and basketry from across the Northeast. In view of continuous rainfall in Uttarakhand's Pithoragarh district,

0: The administration has suspended the issuance of inner line permits for the Adi Kailash and Om Parvat Yatra to ensure the safety of pilgrims. Subdivisional Magistrate, that is SDM of Dharchula, Ashish Joshi, said that the administration will review the resumption of permit issuance after assessing the prevailing weather conditions. Union Minister of State for Personal, Public Grievances and Pensions Dr. Jitendra Singh said that artificial intelligence is no longer an option but an essential pillar of good governance. He emphasized the importance of using AI responsibly and intelligently. Addressing the valedictory session of the 29th National E-Governance Conference in Jaipur this afternoon, Mr. Singh said that achieving the vision of Viksit Bharat 2047 requires a fundamental shift in administrative thinking. The Ministry of Civil Aviation today launched the Air Suvidha 2.0 portal for Ebola health screening at points of entry across the country. Developed in collaboration with the Directorate General of Health Services and Delhi International Airport Limited, the upgraded digital platform aims to strengthen health surveillance of international travelers through real-time coordination among health, immigration and surveillance agencies for early detection of at-risk passengers. In the FIFA World Cup, Spain will face Austria in a round of 32 match at Los Angeles Stadium in Inglewood tonight. In other round of 32 matches, Portugal will clash with Croatia in Toronto. And that is the end of this news bulletin.
1: Akashwani Koyamathur Neram, 8 mani 10 nimidam, thodravathu idam rhythm.
2: நீங்க கேட்ட பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இளையராஜா இசையில் பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். எட்டு மணி பத்து நிமிஷத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இதம் ரிதம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் சட்டம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடியது. கங்கை அமரன் இசையில் பாடலாசிரியர் கங்கை அமரன்.

ഉണ്ട്. തകജന തകജന തകജന തകജന. കഥക്കും ഉണ്ട് ധീന ധീന ധീരന.

நீங்க கேட்ட பாடல் ஆனந்த கும்மி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இளையராஜா இசையில் பாடலாசிரியர் வைரமுத்து. எட்டு மணி 21 நிமிஷத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இதம் ரிதம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் நா காமராசன்.

0: நீங்க கேட்ட பாடல் எங்க தம்பி திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில் மனோ எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: 8:31 நீங்க கேட்டு இருக்கீங்க இதம் ரிதம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் என் அருகில் நீ இருந்தால். திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் இளையராஜா எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் நா காமராசன்.

நீங்கள் கேட்ட பாடல் தெற்கு தெருமச்சான் திரைப்படத்திற்காக தேவா. இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் காளிதாசன். இதமிருதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் துடிக்கும் கரங்கள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன்.

0: நீங்க கேட்ட பாடல் லக்ஷ்மி வந்தாச்சு திரைப்படத்திற்காக ரவீந்திரன் இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் சிதம்பரநாதன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
0: இதமிருதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அன்புல அப்பா திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் KJ யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

நீங்க கேட்ட பாடல் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் ஜானகி கிருஷ்ணச்சந்திரன் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இதுவரை இணைந்து கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: of 16 beating Senegal 3-2 this morning. Co-hosts US also progressed to the round of 16 beating Bosnia and Herzegovina 2-0. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India's speed and Japan's expertise will work as driving force for global growth, holds talks with Japanese counterpart Sanae Takaichi in New Delhi. India and Japan announce energy partnership to strengthen strategic oil reserves and maritime transport resilience. Government to expand oil refining capacity to 300 million metric tons per annum in next 1 year amid West Asia crisis. Center launches Air Suvidha 2.0 portal for Ebola health screening at entry points of international airports across the country. IMD issues red alert for heavy rainfall in parts of western and central India for next 2 to 3 days. And in FIFA World Cup, Spain to take on Austria in round of 32 match in Los Angeles tonight. That is all in the news at 9. Good night.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:15. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இணைய போகிற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பு. இது மயிலிறகு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். இன்றைக்கு மயிலிறகு நிகழ்ச்சி கூட இணைவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். புதுமண வாழ்க்கையை தொடங்க இருக்கும் வாலிபனோட மனநிலையை தத்துவமாய் எடுத்துரைக்கிறாரு நாயகி. கேட்கலாமா?

நேயர்கள் கேட்ட பாடல் வானம்பாடி திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். இணைந்திருக்கின்றோம் நேரிலே ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மயில் இறகு. காதல் வந்தால் கனவுகளுக்கு பஞ்சமே இல்லை. அப்படி கனவு உலகத்துல எப்படியெல்லாம் இருக்கணும்னு காதலனுக்கு பாடம் சொல்லித்தராங்க காதலி.

நேயர்கள் கேட்ட பாடல் அன்னையின் நானை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. இசை எஸ் எம் சுப்பைய நாயுடு, பாடல் ஆசிரியர் குமா பாலசுப்பிரமணியன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நீ இல்லாமல் என்னோட வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு காதல் வந்த ஜோடிகள் தங்களோட வாழ்க்கையை அர்த்தமாக மாற்றணும்னு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தங்களோட அன்பை பரிமாறிக்கொள்கிறாங்க.

நேயர்கள் கேட்ட பாடல் சிநேகிதி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பாரதி பாடியது, இசை எஸ் எம் சுப்பைய நாயுடு, பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். 9:27 இணைந்திருக்கவர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டு இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. இரவு நேரத்தில் நிலவு வருது, பகல் நேரத்தில் எப்படி வந்துச்சு அப்படின்னு காதலிய இப்படித்தான் வர்ணிக்கிறாரு காதலன். கேட்கலாமா?

0: எட்டிய
1: பார்ப்பதென்ன? என்னையும் கேட்பதென்ன? அதை என்னையும் கேட்பதென்ன? விழிகள் விட்ட அழைப்பில் வந்தது வந்ததையோ, சுடர் பட்டுக்கு வந்து பாவை உருவம் கொண்டது கொண்டதையோ, அது வந்தது வந்ததையோ.

0: பட்டுக்கருப்பு பட்டுக்கருப்பு பாயை விரித்து விடு, கூந்தல் பாயை விரித்து விடு. பட்டப்பகனில் வட்ட நிலவு வந்தது எப்படியோ, அது பத்தரை மாற்றும் முத்திரை போட்டி கொண்டது எப்படியோ, அது எப்படி எப்படியோ.
1: சுடற்பட்டுக்கு வந்து பாவை உருவம் கொண்டது கொண்டதையோ, அது வந்தது வந்ததையோ,
0: அது எப்படி எப்படி.
2: நேயர்கள் கேட்ட பாடல் நேர்வழி. இத்திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியது. இசை திவாகர், பாடலாசிரியர் ஏ மருத காசி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: இணைந்திருக்கின்றோர்களே, 9:31 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. காதல்னாலே ஆண் பெண் இல்லாம எதுவுமே இல்லைன்னு நாயகன் சொல்றாங்க. காதல் என்ன கடையில் வாங்கக்கூடிய பொருளான்னு நாயகி பதிலடி கொடுக்கறாங்க. கேட்கலாமா?

நேயர்கள் கேட்ட பாடல் பாக்யலட்சுமி திரைப்படத்திற்காக எல் ராகவன், பி சுசிலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. பாடலாசிரியர் கண்ணதாசன். எங்கே பார்த்தாலும் உன்னோட உருவம்தான், உன்னை நினைக்காத நேரமே இல்லைன்னு தன்னோட காதலை நடனம் மூலம் பிரதிபலிக்கிறாரு நாயகி. ஆனால் மௌனத்தை மட்டுமே பதிலாக தராங்க நாயகன். இதனை இப்படி மௌனத்தை மட்டும் பதிலாக சொன்னால் நான் என்ன செய்வதுன்னு கண்களிலே காதலை சொல்லும் காதலியை பற்றி கேட்போமா?

நேயர்கள் கேட்ட பாடல் பாவை விளக்கு திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் ஏ மருதகாசி. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள்.

9:40 நிமிடத்தில் இருந்திருக்கும் இல்லையா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. கண்ணியோட ஆவலை கடைக்கண்ணும் சொல்லும், எண்ணத்தை கிள்ளும் அந்த இன்பத்தை சொல்லும். கேட்கலாமா?

நேயர்கள் கேட்ட பாடல் யானை பாகன் திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் பி சுசிலா பாடியது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. நடந்தது எல்லாம் இனி சொல்ல வேண்டாம், நடப்பதை பற்றி பேசுவோம்னு காதலில் மயில் கொண்ட ஜோடி தங்களோட கனவுகளை ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்றாங்க. கேட்கலாமா?

நேயர்கள் கேட்ட பாடல் துணிவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது, இசை கே வி மகாதேவன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. காதல் வந்துவிட்டாலே மனசில் என்னென்ன மாற்றமெல்லாம் நிகழது தெரியுமா? ஊரெல்லாம் தூங்கினாலும் நீ மட்டும் தூங்குறதே இல்லைன்னு காதலால் மனம் தடுமாறிய பெண் தன்னோட எண்ணங்களை அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமளும் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்ட பாடல் ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் மருதகாசி. நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு. மீண்டும் மயிலிறகு நிகழ்ச்சி நாளை இரவு 9:15 நட்சத்திர மயிலிறகாக கேட்கலாம். நூற்றி 103 FM-இல் இனி தொடரும் மற்றும் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகளை கேட்கலாம். நேர்லே 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள், அதைத் தொடர்ந்து 10:30 இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 இரண்டாவது அரையிறுதி கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை இரவு 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நாளை காலை 6:20 காலை தென்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 66 அதிகாரம் மக்கட்பேறு. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். தொடர்ந்து பக்தி பாடல்களை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக விளம்பரதார நிகழ்ச்சி, காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:15 தமிழில் செய்திகள், 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம், 7:35 காந்தி அஞ்சலி, 7:40 நம்மை சுற்றி, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்டோ தொடர்ந்து கேட்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:20 சிறுவாணி சாரல், 10:20 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம், 11:20 இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 பூந்தின்றல், 1:00 மணி 1 மலர் 1, 1:45 மாநில செய்திகள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே கோபி வட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம், 3:20 டீ டைம், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 4:20 கெட் செட் கோ தி கேம் ஷோ, 5:20 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல், 6:00 பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 பொன் மாலை பொழுது, இரவு 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம், 7:32 ஏறும் நிகழ்ச்சியில் அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடி மேல சுட்டாரா வாழ் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம், 8:00 செய்தி அறிக்கை, 8:50 இதம் ரிதம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மைல்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு, இரவு 10:00 மெலடி மெட்டுக்கள், இரவு 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல். இனி நேரத்திற்கான வானிலை நிலவரம், சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, கோயம்புத்தூர் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும், ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும், சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாயிருக்கு, நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸாகவும், கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாயிருக்குன்னு சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை இதுவரைக்கும் கேட்டிருந்தீங்க. நெல்லை இன்னும் சில நொடிகள் தொடர்வது மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு கேரளம் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம்.

0: நேர்களே, 10 மணியில் இணைந்திருக்கும் ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இணைப்போற இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு கேரளா மற்றும் நீலகிரி மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலாக சொல்லலாம். 1981-92 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. நிகழ்ச்சியில் உங்க கூட மீண்டும் நான் உங்கள் நண்பன் உதயசந்திரன் நிகழ்ச்சியில் இணைப்போற முதல் நேற்ற பேசலாம். வணக்கம் கோகிலா, சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? உங்க லைன்ல ஏதோ ப்ராப்ளம் போல, இப்ப நல்லா தான் கேட்டுச்சு. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மனதில் உறுதி வேண்டும்.
0: மனதில் உறுதி வேண்டும் படத்துல இருந்து. ஓகே, நன்றி.

0: 10:06 இருந்திருக்கும் இல்லையா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மெலடி மெட்டுக்கள் கேட்டுருக்கும். நீலகிரி மற்றும் கேரள மாநில நேயர்கள் விருப்பப்படலை தெரிவிக்கலாம். இன்னைக்கு 1981-92 காலகட்டங்களில் வெளியான திரைப்படம் வந்து பாடல் இடம்பெறணும் அப்படிங்கிற கண்டிஷன் உண்டு. நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், கோட்டையிலிருந்து சிந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சிந்து, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சார், எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல இருந்து செண்பகமே செண்பகமே அந்த பாடல்.
0: ஓகேங்க, நன்றி.

0: கேரள மற்றும் நீலகிரி மாவட்ட நேயர்களுக்கான பாடல் விருப்பப்படல் போயிட்டு இருக்க மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? ஹால்துரை கோத்தகிரி சார்.
0: சொல்லுங்க ஹால்துரை, என்ன பாடல் கேட்கலாம்?
1: தர்மதுரை படத்துல இருந்து ஆனா என்ன பெண் என்ன நீ என்ன.
0: ஓகே ஓகே.

0: பத்து மணி பதினேழு நிமிடத்தில் இணைந்திருக்கும் நேரிலே ஆகாஷ் பணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 கேட்டுருக்கும். இது மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சி இணைப்போர். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: ஓகே, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பயணங்கள் முடிவதில்லை. வைகையில் வைகை கரையில்
0: கண்டிப்பா அந்த பாடல் வரும்.

0: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் நீலகிரி மற்றும் கேரள மாநில நேயர்கள் விருப்பத்தோட பாடல் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்த நேற்றை பேசலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார், சுதீஷ் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சுதீஷ், என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? சின்ன வீடு படத்துல இருந்து சிட்டுக்குருவி முத்தம் தருவோம்.
0: நன்றி.

நேயர்கள் கேட்ட இந்த பாடலோட இன்றைக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சி நாளை இரவு 10:05 கேட்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 இரண்டாவது அரை இறுதி கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை 10:30 மணி முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.